0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் கம்யூனிட்டியில ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: For details, call 056-415-4242.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். சில விஷயங்கள் நம்முடைய விருப்பமாக இருக்கும், அதை செய்தாக வேண்டும் என்று நினைப்போம், அல்லது ஏதோ ஒரு பொருளோ அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியோ நன்மையோ நமக்கு வேண்டியதாக இருக்கும், அதை எப்படியும் பெற்றே தீர வேண்டும் என்று மனம் நினைக்கும். ஒரு சில விஷயங்கள் அப்படி நினைப்போடே கடந்து போகும். முன்பு நினைத்திருப்போம், அதற்கு பிறகு வாழ்க்கையின் ஓட்டத்திலே அதை மறந்திருப்போம். மாறாக ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஒரு தீராத ஆசையாக நம்முடைய மனதிலே பதிந்தே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய நினைவிற்குள்ளே வந்து வந்து போகும். பாலோ கொயிலோ என்கின்ற ஒரு அறிஞர், எந்த ஒரு விஷயம் அப்படி உங்கள் நினைவிலே நீங்காத விருப்பமாக நிலைத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் மெனக்கெடலாம், அதை உடனே செய்யுங்கள் என்கிறார். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் செய்யாமல் தள்ளி போடுகிறோம் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அதை செய்வது சிரமமாக இருக்கும், கொஞ்சம் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும், அல்லது கூடுதலாக செல்வத்தை செலவிட வேண்டியிருக்கும். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினாலே இப்போது வேண்டாம் என்றதை நாம் தாமதப்படுத்தி இருப்போம். ஆனால் காலப்போக்கிலே அப்படி தாமதப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் மறந்து போகும்போது இது மட்டும் மறக்காமல் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீண்ட நாட்களாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய விருப்பங்கள் ஏதேனும் இருந்தால், அதை செய்து முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைய தினம் அதற்காகவென்றே பிரத்யேகமாக உழைத்து மெனக்கெட்டு முயற்சித்து அப்படிப்பட்ட அவசியமான அந்த விருப்பத்தை இன்றைய தினம் நீங்கள் ஈடேற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்படி நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது, அதை நாமே நம்முடைய முயற்சியாலே நடத்தி காட்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை நம்முடைய மனதிற்கு அது வழங்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊக்கம் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே
5: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. கல்வி கற்க செல்பவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் துவங்குகின்ற நேரம் ஒன்று உண்டு, அந்த பள்ளிக்கூடம் நிறைவடைகின்ற நேரம் ஒன்று உண்டு. அதுபோல வேலை செய்வதற்காக அலுவலகங்களுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ செல்லக்கூடியவர்கள், அவர்கள் பணியை துவங்குவதற்கு ஒரு நேரம் உண்டு, பணி முடிகின்ற நேரம் ஒன்று உண்டு. இந்த நேரம் என்பது அங்கே பணிபுரிகின்ற எல்லோருக்கும் அல்லது கல்வி கற்கின்ற எல்லோருக்கும் பொதுவானது தானே. ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்திலே யார் ஒருவர் தான் பலன் பெறும்படியாக முழுமையாக கல்வி கற்கிறார்கள், அதாவது அந்த படிப்பதற்கான நேரத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள், கண்டிப்பாக இந்த எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கு வந்து செல்பவர்களிலே மிக குறைவானதாகத்தான் இருக்கும். அதுபோலத்தான் பணி செய்யக்கூடிய நேரத்திலே யார் ஒருவர் பெரும் ஊதியத்திற்கு ஈடாக உண்மையாக பணி செய்கிறார்கள், தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாகிய அந்த பணியை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறார்கள், மென்மேலும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு செல்கின்ற வகையிலே தன்னுடைய ஆற்றலை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால், ஒட்டுமொத்தமாக அந்த அலுவலகத்திலே அல்லது தொழிற்சாலையிலே பணிபுரிபவர்களிலேயே இந்த தன்மை கொண்டவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அதுபோலத்தான் ரூமி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். தோற்றமும் மறைவும் மனிதர்களுக்கு பொதுவானது, ஆனால் வாழும் பொழுது யார் நிஜமாகவே வாழுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் வாழ்வதில்லை என்கிறார் ரூமி அவர்கள். வாழத்தானே இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம், அதற்குத்தானே இந்த அவகாசம், அதற்குத்தானே இந்த பூமியிலே நமக்கு இடம். ஆனால் இடமும் காலமும் கிடைத்த பிறகும் கூட நம்மிலே பலர் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம். மிக ருசியான உணவு உங்கள் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ருசி பார்த்தால்தானே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். பெரும் செல்வம் உங்கள் கைகளிலே வழங்கப்படுகிறது, அதை நீங்கள் பயனுள்ள வகையிலே செலவழித்தால் தானே அந்த செல்வத்தின் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே, ஏன் அதை நீங்கள் வாழவே மாட்டேன் என்கிறீர்கள் என்று ஆதங்கப்படுகிறார் ரூமி அவர்கள். உண்மையில் நம்மிலே பலர் அதைத்தான் செய்கிறோம். வாழ்க்கை என்கிற இந்த அவகாசத்தை, அதன் ஒவ்வொரு மணித்துளியை மிகச்சரியான வகையிலே மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்திலே பயனுள்ள வகையிலும் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்னும் வரத்திற்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த மதிப்பாக இருக்க முடியும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. சிறப்பு மிக்க பல துவக்கங்கள் இதே தேதியில வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கும். அவற்றையெல்லாம் பட்டியலிட்டு அறிந்து கொள்வதற்கான முயற்சி தான் முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி. 1785 உலகம் கண்ட பேரரசர்களிலே ஒருவராக போற்றப்படுகின்ற நெப்போலியன் போனபார்ட் அவர்கள் தன்னுடைய 16வது வயதிலே எலைட் ஈக்குவல் மிலிட்டயர் என்று அழைக்கப்படுகின்ற பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி மையத்திலே தன்னுடைய பயிற்சிகளை நிறைவு செய்து பெரும் வீரராக அங்கீகாரத்தை பெறுகிறார். இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய அந்த வீரம், ஆற்றல், சாமர்த்தியம், வேகம் இவற்றையெல்லாம் அங்கீகரிக்கின்ற விதத்திலே செகண்ட் லெப்டினன்ட் என்று சொல்லப்படுகின்ற ராணுவத்தினுடைய மிக உயர்ந்த பதவி அந்த வயதிலேயே அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு கௌரவம் உலகத்தில் ஒருவருக்கு கிடைத்தது என்பது இதுவே முதல் முறை என்றும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதே போல 1789 எடை மற்றும் அளவுகள் தொடர்பாக உலக அளவிலே ஒரு பொது மாநாடானது CGPM என்கின்ற பெயரிலே நிகழ்கிறது. இதுலதான் மீட்டர் என்கிற நீளத்தை அளக்கக்கூடிய அளவை வரையறுக்கின்ற விதத்திலே பிளாட்டினம் மற்றும் இருடியம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு தனிமங்களினுடைய கலவையினாலே உருவாக்கப்பட்ட ஒரு உலோகத்தடி, அதிலே குறிப்பிட்ட இரு புள்ளிகளுக்கு இடையிலே வரையறுக்கப்பட்ட அந்த தொலைவே மீட்டர் என்கின்ற ஒரு நிர்ணயமானது இந்த தினத்திலே தான் முதன் முதலாக நிகழ்ந்தது. அதே போல 1892 கால்பந்து போட்டி இரவு நேரங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு முறை முதன் முதலாக கடைபிடிக்கப்பட்டது. வியோமிங் செமினரி மற்றும் மான்ஸ்பீல்ட் ஸ்டேட் நார்மல் ஃபுட்பால் கேம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலே அமெரிக்காவிலே 1892 நடைபெற்ற இந்த போட்டிதான் இரவு நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட முதல் கால்பந்தாட்ட போட்டி. அதே போல 1923 ரேடியோ டைம்ஸ் என்கிற ஒரு வார இதழ் முதன் முதலாக வெளியிடப்பட்டது. வரும் வாரத்திலே வானொலியிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பப்பட இருக்கின்றன, தொலைக்காட்சியிலே என்னென்ன நேரங்களில் என்னென்ன நிகழ்வுகள் ஒளிபரப்பப்பட இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு பட்டியலை மற்றும் அது தொடர்பாக இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்கியதாக ஒரு வார இதழ் பிரிட்டிஷ் ஒலிபரப்பு நிறுவனத்தினுடைய பொது மேலாளராக அப்போது விளங்கிய திரு ஜான் ரீத் என்பவர்களே முதன் முதலாக நிறுவப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு வார இதழ் உலகளவிலே முதன் முதலிலே வெளியானது என்பது இதுவே முதல் முறை. இன்றைக்கும் கூட வெளிவந்து கொண்டிருக்கின்ற ரேடியோ டைம்ஸ் என்கிற அந்த வார இதழ் முதன் முதலாக உலகத்தின் பார்வைக்கு வந்த தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்களை வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களிலே இந்த தினம் கண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான மாற்றங்களை சாத்தியப்படுத்துகின்ற ஆகச்சிறந்த ஆரம்பங்களை இந்த தினம் நமக்கு வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஃபியோடர் தஸ்தாவேஸ்கி அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் தானே சொல்கிறார். மனிதன் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளக்கூடிய மிக கசப்பான உண்மை எது தெரியுமா? தனக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு, அந்த துன்பங்களால் தனக்கு ஏற்படுகின்ற வருத்தத்திற்கு தானும் ஒரு காரணம் என்பதுதான் மனிதன் உணரத்தக்க கசப்பான உண்மை. பொதுவாக நம்முடைய துன்பங்களுக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு துன்பம் உங்களுக்கு வந்து சேருகிறது என்றால், குறிப்பாக அந்த துன்பம் எவ்வளவோ பேர் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து சேருகிறது என்றால், அதற்கு நீங்கள் ஒரு காரணம் என்பதினால்தான். அதை அனுபவிக்க வேண்டிய உரிமை உங்களுக்கே உண்டு என்று கருதி அது உங்களை நோக்கி வருகிறது. ஒரு பொருள் உரிமையாளர் யாரோ அவருக்குத்தானே சொந்தம். அதுபோல நீங்கள் செய்த நற்செயல்களுக்கான பலன்கள் அச்செயலை செய்த உங்களுக்கே உரிமை என்று உங்களை நோக்கி வருவது போல, ஒரு துன்பம் உங்களை நோக்கி வருகிறது என்றாலும் அதற்கு நீங்களே உரிமையாளர். ஃபியோடர் தாஸ்தாவேஸ்கி அவர்கள் 19ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே 1821 பிறந்து வாழ்ந்தவர். ஆனால் இதற்கெல்லாம் முற்பட்டதாக இருக்கக்கூடிய சங்க காலத்திலேயே கணியன் பூங்குன்றனார் என்கின்ற ஒரு புலவர் தீதும் நன்றும் பிறரு தர வாரா என்று ஒற்றை வாக்கியத்திலே இதை நமக்கு உணர்த்தி சென்று விட்டார். இந்த வாக்கியங்கள், அதாவது வாழ்வியல் உண்மைகள், எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், துன்பம் வரும் பொழுது யாரோ அதை நமக்கு வழங்கிவிட்டார் என்று கருதினால்தான் அவர்கள் மீது நமக்கு ஒரு சினமும் பகைமையும் ஏற்படும். அந்த துன்பத்திற்கு நாமும் ஒரு காரணம் என்பதை நாம் உணரும் பொழுது, அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, துன்பத்திற்கான எதிர்வினையை,

வாழ்வியல் உண்மைகளை எல்லாம், அது கொஞ்சம் கசப்பான உண்மையாக இருந்தாலும் கூட, கசப்பு மருந்து நம் நோயை தீர்க்கும் என்கிற வகையிலே அதை நாம் பொறுத்து கொண்டு உட்கொள்கிறோம் இல்லையா, அதுபோல வாழ்வியல் தத்துவங்கள் சற்று கசப்பானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ பழகிவிட்டால் அந்த கசப்பையும் கூட நம்மாலே ருசிக்க முடியும். அதனாலே வாழ்க்கை என்பது எப்போதும் ஆரோக்கியமானதாகவும் அதனாலே ஆனந்தமயமானதாகவும் மாற்ற முடியும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தியப்படுகின்ற அளவிற்கு நம் செயல்கள் எல்லாம் சீரானதாகவே சிறக்க துவங்குகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழைப்பும். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

Coming up next. அடுத்து வருவது மெர்சல் மார்னிங். 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். இன்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:15 நிமிஷம் ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. நல்லா பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்களா? ரெண்டு மூணு பாட்டெல்லாம் ஒட்டுக்கு கேட்டு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நான். டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக் என்ன சொல்றது போங்க. காலகட்டத்தில் இன்னைக்கு 6:30 இந்தந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க, இந்தந்த ரோட்ஸ்ல டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் பேப்பர்ல செப்பரேட்டா ஒரு ஆர்டிகல் கொடுக்குற அளவுக்கு இப்போ டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தி ஆகியிருக்கு. அண்ட் இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லையா, மண்டே மார்னிங் கேட்கவே வேணாம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சரி, அதுக்கு முன்னாடி எப்படி போச்சு வீக்கெண்ட், அது சொல்லுங்க நீங்க. என்னோட வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லா போச்சு. சனிக்கிழமை உங்கள நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அகம் பேண்ட் வந்து லைவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இங்க நம்ம துபாயில. இட் வாஸ் அன் அமேசிங் இவெண்ட். ஸோ அந்த இவெண்ட்டுக்கு போயிருந்தேன் நான். அப்படிதான் வந்து என்னுடைய சனிக்கிழமை இருந்தது. நான் அதை தொடர்ந்து வந்திருந்த நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் ரெஸ்டிங் அட் ஹோம். ஏன்னா இப்போ பாருங்க, நம்ம பாட்டு கேட்ட மாதிரி தான் பனிக்காற்றே காற்று வீசும். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பனித்துளி பனித்துளி. என்னன்னு தெரில, நம்ம பாட்டு வைக்கிற தம்பிக்கு விண்டர் வந்தா போதுங்கிற அளவுக்கு இருக்கு போல இருக்கு. ஆனால் பனிமூட்டமாக தான் இருக்கு. நேற்று முந்தா நேற்று அதுக்கு முந்தின நாள்லாம் வந்து ஏர்லி மார்னிங்ஸ் பயங்கர ஃபாகியாக இருந்தது. அண்ட் எனக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் அனுப்பியிருந்தார், யார் தெரியுமா, இருங்க நான் வந்து பார்க்குறேன். இந்த ஃபாகி கண்டிஷன் பற்றி அவர் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார். ஐ வில் டெல் யூ, வெயிட். யா, ரவிச்சந்திரன் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 5:30 அனுப்பியிருந்தாரு. ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். நேற்றுக்கு கிரிக்கெட் மேட்ச் போனோம். ஹியூமிடிட்டி இது வரைக்கும் யூஏயில் இப்படி பார்த்ததே இல்லை. 7:30 வரைக்கும் பனிமூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் ஹியூமிடிட்டி தான் துபாய் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விச் இஸ் ஆக்சுவலி குவாய்ட் ட்ரூ. இந்த ப்ராப்பரான சம்மர் போயிட்டு இந்த ஒரு ஆட்டம் ஒரு இந்த விண்டர்க்குள்ளே என்டர் ஆகக்கூடிய அந்த ட்ரான்ஸிஷன் பீரியட் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் த வேர்ஸ்ன்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. இப்போ என்ன தான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக் அப்படின்னாலும் இந்த ஹியூமிடிட்டி ஸ்பெஷலி இந்த ஈவினிங்ஸ் ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. அதுவும் சன்செட் ஆகி கொஞ்சம் அந்த இருட்டக்கூடிய அந்த சமயத்தில் இல்லையா, அப்போ தான் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, அந்த சாட்டர்டே இவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வெளியில் நின்றுட்டு இருக்கேன். நான் என்னால் முடியலை, அப்படியே வேர்த்து கொட்டுது. நம்ம வேறு ஒரு 10-20 நிமிஷத்தில் ஸ்டேஜுக்கு வேற போகணுமா, லைட்டாக மேக்கப்லாம் போட்டுருப்போம், அதுக்கு அது அப்படி கரைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நான் ஓடினேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹியூமிடிட்டி வாஸ் ஸோ பேட். பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு 28 ஆயிடுச்சு. இனி நாட்கள் மெல்ல மெல்ல போக போக நல்லா அந்த பிளசண்டான வெதரும் நம்ம கிட்ட வந்துடும் சரியா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துப்போம், அப்படி இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கட்டும் நான் விஷ் பண்ணுறேன். ஆச்சு முடிஞ்சாச்சு, இன்னும் 2 போச்சுன்னா செப்டம்பரையும் முடிச்சு ஓரம் கட்டி வச்சுட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் லாஸ்ட் குவார்டர் ஆஃப் திஸ் இயர்க்குள்ள என்டர் ஆகிடும். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் குவார்டர் ஆஃப் எனி இயர் இங்கே நம்ம யூஏல நினைக்கிறேன். அதனால ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். என்னெல்லாம் நிறைய நடக்க போகுது இங்கே யூஏல அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னும் 2 எத்தியாத்திரையில் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆனால் டிக்கெட்ஸ் எல்லாம் இன்னும் வரல, என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். லெட்ஸ் சி. டிக்கெட்ஸ் வந்ததுன்னா பிளாட்ஃபார்மில் வந்ததுன்னா ஐம் ஷோர் லைக் பயங்கர டிமாண்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் டிக்கெட் கிடச்சி ஃபஸ்ட் டே அங்கே போயிடணுங்கிறது தான் என்னோட தாட்டாக இருக்குது இப்போ வரைக்கும். இன்ஷால்லா பார்ப்போம். அண்ட் இப்போ ஒரு பிரேக் வருது, அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி பனித்துளி பனித்துளி பாட்டு, அப்புறம் இன்னொன்று 2 நல்ல பாட்டெலாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன்னா குயிக்காக வந்து யூஏ அப்டேட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். பொது சேவை தெரிஞ்ச மாதிரி இந்த வருஷம் கிட்டத்தட்ட 5 வரைக்கும் நமக்கு ஹாலிடேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட வந்து உங்களோட சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் பொதுவாகவே வந்து இந்த ஹாலிடேஸை ஒட்டி நம்ம பார்த்தா ஏர் ஃபேர்லாம் வந்து எக்கச்சக்கமாயிடும் இல்லையா. இப்போவே ஆயாச்சு அப்படின்னு தான் டிராவல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் பயங்கர டிமாண்ட் இருக்கான். அதுவும் என்ன மாதிரியான இடங்களுக்குன்னு பார்த்தா ஐலண்ட் இடங்கள் அண்ட் தென் ஷார்ட்டாக டக்குன்னு போயிட்டு வர மாதிரி ஷார்ட் ஹால் லெஷர் டெஸ்டினேஷன்ஸுக்கான டிமாண்ட் அதிகபட்சமாக இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து இட் இஸ் நாட் இட் டென்ட் ஸ்டார்ட் ஆன் அ வெரி கிரேட் நோட். அண்ட் நிறையா அன்சர்டனிட்டிஸின் காரணமாக இந்த ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாறுமாறாக போயிட்டு தான் இருக்குது. அதன் காரணமாகவே ஃப்ளைட்ஸ்னுடைய பேஸ் ஃபேர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுவும் வந்து இதில் தெரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் கம்பெனிஸ் ஸ்பெஷலி இந்த ஹாலிடே பேக்கேஜஸ்லாம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ரீஜனல் சுச்சுவேஷன் காரணமாக, ஹை ஃபியூல் ப்ரைஸ் காரணமாக வழக்கமாக நாங்கள் கொடுக்குற பேக்கேஜஸோடைய விலையே வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மால்தீவ்ஸ், தாய்லாந்து அண்ட் சுவிட்சர்லாந்து இந்த 3 இடங்களுக்கு தான் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஸ்டேகேஷன் சேல்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றிருக்காங்க. பிகாஸ் தெரியுமே, ஏன்னா வெளிநாட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ சாமி இந்த வருஷம் ஸ்டேகேஷன்லாம் போயிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் அகேன் தாய்லாண்டுங்கும்போது பேட்லி தாய்லாந்து வந்து ஃப்ளட் ஆகிட்டு இருக்கு. தாய்லாந்து உடைய கிட்டத்தட்ட 50 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் மேலே வந்து ஃப்ளட்டட் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஐ ஹோப் பீப்புள் ஆர் ஆல் சேஃப் தேர். எனிவே இதுதான் வந்து இப்போதைக்கு சிச்சுவேஷன். இதையும் தாண்டி நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் பிளான். இன்னும் 2 மாதம் வரைக்கும் அப்படின்னு என்ன மாதிரி விட்டுறாதீங்க. மது எப்போ வந்து என்ன அப்படி தான் வந்து சொல்லுவார். லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணுற ஆள் தானே நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி இல்லாமல் டக்குன்னு போங்க, பாருங்க, புக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
6: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: திஸ் ஹார் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட்டி யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மெர்சல் மார்னிங் ப்ராட்டி யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Al Ansari Exchange.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
3: Irukave irukku. Zoho Books.
2: Idenna pudhu software
3: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
2: So all under one roof, correct a?
3: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books tayar.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
6: ஆமாங்க.
5: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
6: ஆமாங்க.
5: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
6: ஆமாங்க.
5: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
2: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
7: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Al Ansari Exchange app now.
1: Sirupthayum Tamari. Oliye.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஓகே, அன்யூஷுவல் டிராஃபிக் வந்து ஒரு சில இடங்கள்ல இப்போ ஆக்சுவலி என்னால் பார்க்க முடியுது. நம்ம E66 துபாய் லைன் ரோடு இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரெக்ஷனில் நாதல் ஷிபா பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் டைரெக்ஷனில் அவென்யூ மாலுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி, ஸோ அதனால அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ரைட் ஃப்ரம் துபாய் சிலிக்கன் ஓயசஸ்லேருந்து இந்த அவென்யூ மால் வரைக்கும் ஆன் E66 கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அது ஒன்றா. அண்ட் தென் 311லையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. யா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜான் நினைக்கிங்க மேப்ல காட்டுது ஒரு கிராஷ். அண்ட் வேற எங்க E11, நான் இப்ப சொன்னது வந்து 311, இப்போ அடுத்தது சொல்றது வந்து E11 வந்து எங்கே இத்தியாத் ஸ்ட்ரீட்ல கலீதியா டிஸ்ட்ரிக்ட் இந்த டே டு டேக்கு ஜஸ்ட் வெளியில பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது தெரியுது. அதனால அங்கேயும் வழக்கமா இருக்கிற கன்ஜெஷன் தான், அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் தென் ஆன்

0: வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit ஜெட்டோர் ஷோரூம்ஸ் டுடே.
1: ஆல் ரைட், யாருக்கு என்ன பாட்டு வேணும் நீங்க கேட்கலாம். சிலாக் சாங் ஆஃப் தியர்ல உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அப்பாடி, வாட் இஸ் திஸ் மெடிக்கல் மிரக்கல்லா? ஏன்னா இன்னிலிருந்து ஆரம்பிச்சு 3 நாட்களுக்கு தொடர்ந்து போகவிருந்த இந்த வங்கி ஊழியர்களுடைய அந்த யூனோ வேலை நிறுத்தம், அது வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் ஸ்ட்ரைக் வந்து ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஏன்னா அதுக்காக போன வாரமே வந்து பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் நடந்திருக்கும் இல்லையா? நம்மளும் வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி, ஊருக்கெல்லாம் பணம் அனுப்புறது நான் அனுப்புங்க, ரெமிட்டன்சஸ் எல்லாம் வந்து தாமதமாகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசணும். ஆனால் இப்போ பேங்க் ஸ்ட்ரைக் வந்து இப்போதைக்கு விட்ரா பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நைட் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்திருக்கு, அதில் வந்து உடன்பாடு எட்டியிருக்கிற அந்த காரணத்தினால வங்கி ஊழியர்கள் சங்கம் இப்பொழுதைக்கு நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. விச் இஸ் குட். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா பொதுமக்கள் ஆகிய நாம ரொம்ப வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். எனிவே, தட் இஸ் ஒன் குட் திங். அண்ட் யாருக்கு என்ன பாட்டு வேணும் சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல அப்படிங்கிறத கேட்டுட்டு அப்புறமா நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறேன். ஹாய், குட் மார்னிங், வணக்கம்.
2: குட் மார்னிங் கீர்த்தனா, நான் இம்ரான் பேசுறேன் அபுதாபில இருந்து. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: இம்ரான் ஃப்ரம் அபுதாபி.
1: இம்ரான், சொல்லுங்க இம்ரான், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: வீக்கெண்ட்ல எப்படி போச்சு? எனக்கு போயிட்டு இருக்குங்க, as usual. உங்களுக்கு?
2: ஆ, ஓகேங்க. எப்படி இருக்கு? ரூட்டின் தான். வீக்கெண்டும் ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல, just grocery அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். ஆ, ஃபேமிலி இங்க இருக்காங்களா ஊர்லயா?
2: ஃபேமிலி இங்க தான் இருக்காங்க.
1: இங்க தான் இருக்காங்க. ஓகே. பசங்க இருக்காங்களா?
2: ஆமா, பையனை ஜஸ்ட் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்
1: ஃபுல் பிஸி. ஆக்சுவலி வந்து இந்த குழந்தைங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வீக்கெண்ட்ஸ் தான் ரொம்ப பிஸியா இருக்கும்ல, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு வரதுக்கு.
2: வெரி ட்ரூ, வெரி ட்ரூ.
1: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு ஜெயிலர் 2 ல இருந்து இப்ப புதுசா ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்குல, ஒன் சன் ஒன் மூன் சொல்லிட்டு,
1: இருக்கு இருக்கு இருக்கு.
2: ஓகே, தேங்க் யூ சோ மச்.
1: ஓகே, நான் ப்ளே பண்றேன் உங்களுக்கு. ஓகேயா? பாய் இம்ரான், டேக் கேர்.
2: ஹேவ் எ குட்.
1: You too. Bye, bye, bye. So, Jailer 2 again, அடுத்த பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் அக்டோபர் வரக்கூடிய ஒரு ரிலீஸ் இல்லை, எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நம்ம அமீரகத்துலேயும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹோப்ஃபுல்லி அதற்கான டிக்கெட்ஸ், ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் எல்லாமும் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம இம்ரான் கேட்டு பாட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி குவிக்காக இன்ஸ்டாகிராம் மெசேஜஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். லெட் மீ சி. ஒருத்தர் வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தார், யார் தெரியுமா? அருண்யா. அருண் ஃப்ரம் ஷார்ஜா வந்து அவருடைய டாட்டர் மடோனாக்கு இன்னைக்கு 10th பர்த்டே, கேன் யூ விஷ் ஹர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அஃப்கோர்ஸ், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ மடோனா, ஹாவ் அன் அமேசிங் டே. நிர்மலி கிருஷாந்தி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, திஸ் இஸ் கிருஷாந்தி ஃப்ரம் ஷார்ஜா, இப்போதான் வந்து ஸ்கூல் ட்ராப் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், ஹாவ் அ குட் டே அப்படின்னாங்க. தேங்க்யூங்க, ஹாவ் அ குட் டே டு யூ டூ. ஸ்கூல் ட்ராப் முடிச்சாச்சுனாலே அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்கும், அதுவும் டைமுக்கு கொண்டு போய் பசங்களை விட்டாச்சுன்னா கேட்கவே வேணாம். எனிவே, கருப்பணசாமி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். Have a great day. அதுக்கப்புறம் தீபக் குட் மார்னிங், முருகேசன் குட் மார்னிங், சங்கர் குட் மார்னிங், ராஜா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ராஜா முகமது. E44 ஹெசா ஸ்ட்ரீட் கிட்ட கார் பிரேக் டவுன் அந்த JVC எக்ஸிட் கிட்ட, அதுதான் வந்து எனக்கு இங்க மேப்ல காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூங்க. ஷாஹுல் பாலகிருஷ்ணா அண்ட் தென் மதன், ஹாப்பி மண்டே டு யூ டூ. தனலட்சுமி குட் மார்னிங். தனலட்சுமி வந்து ஹொசூர்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிப்போக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நிப்போக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. முகமது அர்ஷத் அக்கா, நேத்து ஃபுல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு தான் ரவுண்டிங், லேட் ஸ்லீப் குவிக் வேக்கப் அப்படின்ட்டு. எப்படி லேட்டா தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிங்க? ரிலேட்டிவ்ஸ் வீடுனாலே ஜாலி தான், போங்க, நல்லா ஃபுட்லாம் சாப்பிட்ருப்பீங்க. எனிவே, குட் மார்னிங் கீர்த்தனா, டிராஃபிக்கோட சூப்பரா போகுது அப்படின்னு சர்தார் கான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தினேஷ் குட் மார்னிங், மிஸ்டி மார்னிங் அப்படின்னு எனக்கு பிக்சர்லாம் அனுப்பியிருக்காரு. அவ்வளோ மிஸ்டி எனக்கு தெரியலையே நீங்க அனுப்பின போட்டோல, பட் எஸ்டே வாஸ் ரியலி பேட். அதுவும் அலேன் கூடலாம் வந்து பயங்கர ஃபாக் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் வேற யார்? சங்கர், செந்தில்வேல், ரவிசங்கர், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சீனா குட் மார்னிங் டு யூ டூ. எனிவே, நம்ம இம்ரான் கேட்ட பாட்டு ஜெயிலர் படத்திலிருந்து ஒன் சன் ஒன் மூன் பாட்டு, இதோ அடுத்ததாக ப்ளே பண்ணலாம், கேட்கலாம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
3: For details, call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக the lights, the energy, the nostalgia. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
5: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
6: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
7: You are with Kirtana on Mersal Morning.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பரில் தேசிய தினத்தை முன்னிட்டு குடியிருப்பாளர்களுக்கு 5 நாட்கள் வரை நீண்ட விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் குறுகிய பயணங்களுக்கான முன்பதிவுகள் அதிகரித்து வருவதாக பயணத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. December 1 to 3 நினைவு தினம் மற்றும் தேசிய தின விடுமுறைகள் தொடர்ந்து வருவதால் வார இறுதியுடன் இணைத்து நீண்ட விடுமுறையாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இந்த நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி தீவக பகுதிகளில் கடற்கரை சுற்றுலா தலங்கள் மற்றும் குறுகிய விமான பயணங்களில் சென்றடையக்கூடிய இடங்களுக்கு செல்ல அமெரிக்க குடியிருப்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாலைதீவு, தாய்லாந்து, மொரீஷியஸ் உள்ளிட்ட இடங்களுக்கு ஏற்கனவே வலுவான தேவை இருப்பதாக பயண நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக 4 to 5 கொண்ட குறுகிய பயணங்களுக்கு கக்காகஸ், சிங்கப்பூர், மலேசியா, பாலி, கிராஃபி மற்றும் புக்கெட் போன்ற இடங்களுக்கு தேவை அதிகரித்து வருவதாக பயண முகவர்கள் கூறுகின்றனர். தேசிய தின விடுமுறை காலத்தில் விமான இருக்கைகள் மற்றும் தங்குமிடங்களுக்கான தேவை அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்கூட்டியே முன்பதிவு செய்யுமாறு பயணத்துறை குடியிருப்பாளர்களை அறிவுறுத்துகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் முன்வைத்த 7 போர் நிறுத்த திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ள நிலையில் ஈரானுடன் இந்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, பிராந்தியத்தில் போர் நடவடிக்கைகளை நிறுத்துவது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஈரான் இந்த திட்டத்தை முன்வைத்திருந்தது. ஆனால் அந்த முன்மொழிவு ஏற்கத்தக்கதல்ல என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். எனினும் இரு நாடுகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளை இந்த வாரம் தொடர அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் முன்வைத்த திட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதுடன் மத்திய கிழக்கில் லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் 7 போர் நடவடிக்கைகளை நிறுத்துவது உள்ளிட்ட நிபந்தனைகள் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. டிரம்ப் இந்த முன்மொழிவை நிராகரித்துள்ள நிலையில் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ பதிலை ஈரான் இன்னும் எதிர்பார்த்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை மதுரையில் முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கின்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தொடங்கி வைக்க முதல்வர் விஜய் இன்று மதுரை செல்கின்றார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று இந்த விழா நடைபெறுகிறது. முதல்வரின் வருகையை முன்னிட்டு ராஜாஜி மருத்துவமனை பகுதியை விழா கோலம் பூண்டுள்ளது. விழா நடைபெறும் கூட்டரங்களில் தமிழக சுகாதார திட்ட இயக்குநர் உமா நேற்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இதுகுறித்து அரசு மருத்துவமனை உயரதிகாரிகள் அரசு மருத்துவமனை கூட்டரங்கில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடக்க விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் இன்று பகல் சுமார் 12 மருத்துவமனைக்கு வர உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவர் கூட்டரங்கில் 27 குழந்தைகள், பிரசவ வார்டில் உள்ள 10 குழந்தைகள் என மொத்தம் 37 குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்க உள்ளார். இத்திட்டத்தில் கடந்த June 22 முதல் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்க 755.83 crore ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் வங்கி ஊழியர்களின் 3 வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இடையே நேற்றிரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து September 28 முதல் 30 வரை நடைபெறவிருந்த 3 நாடு தழுவிய வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வங்கிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 மட்டுமே வேலை நாட்களாக அறிவிக்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து சனிக்கிழமை கடமைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்ற வங்கி ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையை ஆராய உயர்மட்ட குழு உடனடியாக அமைக்கப்படும் என்று நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இக்குழு வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு சாத்தியமான மாற்று வழிகளை ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகளுக்கான செயற்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாகவும் 2024 மார்ச் 8 ஒப்பந்தத்தில் உள்ள நிலுவை கோரிக்கைகள் குறித்து தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
3: இரண்டாயிரத்து 2030 ஆண்டிற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து $8 பில்லியன் வருவாய் இலக்கை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். 2026 வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச டிஜிட்டல் விளம்பர பிரச்சாரங்களுக்காக 6 பில்லியன் ரூபாயும் சுற்றாடல் நட்பு மற்றும் கலாச்சார பாரம்பரிய திட்டங்களுக்காக 3.5 பில்லியன் ரூபாயும் விமான நிலைய நவீனமயமாக்கலுக்கு 1000 மில்லியனும் மனிதவள மேம்பாட்டுக்கு 500 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாடசாலை மட்டத்திலான சுற்றுலா சங்கங்கள் மற்றும் வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக சுற்றுலாத்துறையை புதிய தொழில்துறை பாதையாக கற்பதற்கு மாணவர்களுக்கு பிரதமர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் ஜஸ்டின் கிரீவ்ஸ் அதிகபட்சமாக 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து LBW முறையில் ஆட்டமிழந்தார். ஜான் கேம்பல் 62 ஓட்டங்களையும் அமீர் ஜாங்கோ இறுதி வரை களத்தில் நின்று 58 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 296 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய அணி 41.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 300 ஓட்டங்களை பெற்று 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்திய அணி சார்பில் விராட் கோலி 88 பந்துகளில் 139 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். அணித்தலைவர் சுப்மன் கில் 110 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ருத்ராஜ் கெய்க்வாட் 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய அணியின் குல்தீப் யாதவ் அணியின் போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்வானார். குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளை இந்த போட்டியில் கைப்பற்றியிருந்தார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் இன்று வானிலை பொதுவாக தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் சில பகுதிகளுக்கு அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை 3:30 முதல் 9:30 வரை பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதிகளில் மேகங்கள் உருவாகி பிற்பகலில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் கிடைமட்ட பார்வை திறன் குறைந்து சில நேரங்களில் மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் இன்று உள்ளக பகுதிகளில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் முறையே 40 மற்றும் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும் துபாயில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஹரிஹரன்

0: அடடே, தங்கத்தோட விலை பாத்தீங்களா? அதிரடியா குறைஞ்சிட்டு இருக்கிறது கண் கூட பார்க்க முடியுது. இங்கேயும் சரி, ஊர்லயும் சரி. ஊர்ல வந்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 110,120 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. 1 கிராம் ஆபரண தங்கம் வந்து 13,765 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு மட்டுமே சவரனுக்கு 1,880 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. நீங்க நம்ம யூஇல பார்த்தோம்னா பொறுமுக்கு பார்த்தா 24 கேரட் தங்கம் 500 திரும்ஸ்க்கும் கம்மியா போயிருங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் 5.5 திரும்ஸ் away, you know, from hitting that mark. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. நம்ம அமீரகத்தில் 505 திரும்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 468 திரும்ஸாக இருக்கு. இது நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 10 to 11 திரும்ஸ் பக்கம் கம்மியாக இருக்கு. ரெண்டுமே பார்த்தோம்னா 24ம் சரி 22 கேரட் தங்கமும் சரி. ஸோ தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ இருக்கிற இந்த விலை வந்து கிடைக்குமா தெரியல. ஏன்னா அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதனால இப்போ இருக்கிற இந்த விலை வந்து உங்களுக்கு ஓகே நல்ல விலையா இருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா டக்குன்னு நம்ம ஜோயல் லுகாஸுக்கு போங்க. ஃபெஸ்டிவ் சீசன் இங்கே டைம் இருக்கு, நீங்க யோசிக்கலாம். ஆனா முன்கூட்டியே பிளான் பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, இஃப் யூ திங்க் இந்த விலை உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா ஜோயல் லுகாஸுக்கு போங்க. அங்க உங்களுக்கு பிடிச்ச நகையை வந்து ஜஸ்ட் 10% மட்டும் முன்பணம் செலுத்தி இப்போவே நீங்க புக் பண்ணலாம். அண்ட் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் டைம் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபெஸ்டிவ் சீசன் வரும்பொழுது கண்டிப்பா கோல்ட் பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா மேபி அப்போ விலை உயரும்பொழுது இந்த கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம். இல்லை மேபி அந்த நேரத்தில் உங்களுக்கு தங்க விலை குறைஞ்சிச்சுன்னா அப்போ குறைவான விலை என்னவோ அந்த விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து ஜோய் லுகாஸில், தட் இஸ் இன் ஸ்டோரில் மட்டும் இல்லாமல் ஜோய் லுகாஸ் ஆப் வழியாகவும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. சரியா? அதனால போங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சேதுபதி, அதுக்கப்புறம் என்னை அறிந்தால் படங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம பாட்டு கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அக்டோபர் மாசத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத விட நிறைய இடங்கள்லாம் வந்து திறக்கப்படவே இருக்கு. விண்டர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போறாங்க. அதை தாண்டி முக்கியமான ஒரு ரூல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம துபாயில் ட்ரக்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸெப்ட் எமிரேட்ஸ் ரோடு, பாக்கி இருக்கக்கூடிய சில முக்கியமான ரோட்ஸில் ட்ரக் மூவ்மெண்ட்ல சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அந்த டைமிங்ஸில் இங்கே நம்ம துபாயில். ஸோ அகெயின் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரோட் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து மாறும். அண்ட் ஷேக் ஜாயத் ரோட் அண்ட் பேரூத் ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா, அலாங் வித் சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், ட்ரக்ஸ் வந்து காலையில 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் போகிறதுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்காது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது. அண்ட் மற்ற அர்பன் ரோட்ஸ் இன்க்ளூடிங் ஏர்போர்ட் ரோட், உமான் ஸ்ட்ரீட், டமஸ்க் ஸ்ட்ரீட்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, டியூரிங் 3 பீக் பீரியட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. 6:30 AM to 8:30 AM, 1 PM to 3 PM அண்ட் 5:30 PM to 8 PM இந்த விண்டோஸ்ல வந்து ட்ரக்ஸ் போகிறதுக்கு அங்கே அனுமதி அளிக்கப்படாது. அண்ட் வேறு சில ரூட்ஸ் இன்க்ளூடிங் அல்குத்ரா ஸ்ட்ரீட், அல்மீதான் ஸ்ட்ரீட் அண்ட் கிராசிங்ஸ் அண்ட் ஏர்போர்ட் டனல் எல்லாம் பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரவுண்ட் த கிளாக் இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யா, ட்ரக்கோடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால மற்றவங்களுக்கு, யூனோ டிரைவ் பண்ற மற்றவங்களுக்கு டிராஃபிக்ல கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ குட் மூவ்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் செஞ்சி இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
6: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
5: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
11: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
12: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்.
12: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
13: ஹா, நல்லா தெரியுமே.
12: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
12: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
13: எது, மதுவா?
12: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
13: ஓ மை காட், யாரு அவரு?
12: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
13: டாம் இட்.
14: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
15: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
16: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
17: This hour of Mersal morning is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தெரியாமல் இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமல் அப்படின்னா யூனோ இந்த ஸ்கேம்ஸ்லாம் வந்து இழந்துட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் இல்லையா. அப்படி வந்து நம்ம ஸ்கேம்ஸ் மூலமாக பணத்தை இழக்கக்கூடாதுன்னா எப்போவுமே நம்ம கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். இங்கே வந்து என்னதான் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப திறமையாக இருக்காங்க அண்ட் டக்கு டக்குன்னு குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சிடுறாங்கனாலும் இந்த ஸ்கேமர்ஸோடைய அந்த தொல்லை வந்து பெரிய ஒரு தொல்லையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே ரீசெண்டாக நம்ம ஷார்ஜா போலீஸ் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 84,000 crore திரம்ஸ் மோசடி பண்ணியிருக்கக்கூடிய கும்பல்களை வந்து பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அரசு அதிகாரிகள் மாதிரி ஃபோனில் பேசி உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் விழுந்திருக்கு, அதாவது பெரிய அமௌண்ட், சும்மா இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் கிடையாது, பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லி 84,000 திரம்ஸ் நான் கோடின்னு சொல்லிட்டணும் சாரி ஓகே 84,000 திரம்ஸ் வந்து மோசடி பண்ணியிருந்த சில பேரை வந்து பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து டிப்பிக்கலி எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இத்தனை 100,000 திரம்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுடைய வங்கி விவரங்கள்லாம் சொல்லுங்கள், அப்படி அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும், அதை வந்து எங்கள் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு டிப்பிக்கலி ஹவு தே ஆப்ரேட் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சி, மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு இந்த ஓடிபி கேட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் விழிப்போடு இருந்துக்கிடுவோங்கிறது தெரியும்னாலும் ஒரு சில பேர் இந்த மாதிரி நிறைய இந்த பரிசுகள் கிடைக்கக்கூடிய அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியோ இல்லை ஏதாவது ராஃபல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியோ அப்படி தீவிரமாக காலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க போடக்கூடிய வலையில் சிக்கி விழுந்துருவாங்க. ஸோ அப்படி விழறதுனால தான் வந்து பல பேர் இந்த மாதிரி ஏமாந்தும் போயிடுறாங்க. அதனால கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. எஸ்பெஷலி வந்து உங்கள் வீட்டில் வந்து பெருசாக இந்த டெக்கெல்லாம் புரிஞ்சுக்காதவங்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்காதன்னா அவங்களுக்கு வந்து இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடைய ஒரு ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா, பெரிய பெருசாக டெக்ஸாவியாலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஃபோனை வந்து வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக புரியாது ஓகேயா. இங்கே அண்ட் ஜஸ்ட் ஊர்லேயும் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நிறைய நடக்குது, பட் இங்கே வந்து இந்த மாதிரி பேரில் வந்து ஸ்கேம் எல்லாம் நடக்குது, அதனால பார்த்து இருந்துக்க சொல்லுங்கள். அதே மாதிரி தான் வந்து பார்த்தா நம்ம துபாய் போலீஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல், ஏன்னா இன்சூரன்ஸ்லாம் சொல்லும்பொழுது பெரிய அமௌண்ட் சார்ந்த ஒரு டிரான்சாக்ஷன் தான், அதனால ஒரு சில டிப்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோடைய ஒத்தென்டிசிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் அண்ட் லைசன்ஸ்டான ஒரு கம்பெனியாக இவங்க வந்து ஒரு அப்ரூவ்டு இன்சூரன்ஸ் ப்ரொவைடரானு பாருங்க. அண்ட் அவங்க உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்க பாருங்க. அதுல இருக்கக்கூடிய நேம் அண்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேம் வந்து சரியா இருக்கா, அண்ட் தென் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல சம்மந்தமே இல்லாத ஏதோ வேற ஏதோ ஒரு கம்பெனி பேருக்கு வந்து உங்களை பணப்பரிமாற்றம் செய்ய சொல்றாங்கன்னா அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஆட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஜெனுவன் நம்ம உடனே போயிட முடியாது. உடனே யூ சீ ஆன் சோஷியல் மீடியா டக்குன்னு பார்த்து ஆக்ஷன் எடுக்காம அந்த ஒரு படியில் கம்பெனி ஆர் சர்வீஸ் ப்ரொவைடருடைய ஒத்தென்டிசிட்டி கிரெடிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூனோ எங்கேஜ் இன் எனி கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வித் தெம். ஸோ சோஷியல் மீடியா ஆட்ஸை வந்து பிளைண்டாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாமல் அகேன் அங்கேயும் வெரிஃபை பண்ணுங்கள். பாலிசி டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் படிங்க. And make sure the company, broker and மற்ற details எல்லாமே வந்து throughout the agreement or throughout the paper வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அன்னோன் லிங்க்ஸ், தெரியாத லிங்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. அன்யூஷுவலி சீப் ஆஃபர்ஸ் எதையும் வந்து நம்பிடாதீங்க, ஏன்னா நமக்கு தெரியும் பொதுவாக வந்து இதோட விலை இவ்வளோ தான், பாலோட விலை வந்து ஒரு லிட்டர் இத்தனை திரும்ஸ் தான், அதுலேருந்து 80% டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா அங்கேயே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து எனி திங்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ்க்கு வந்து எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்யூஷுவலி டூ குட் டு பி ட்ரூ ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் பிலீவ் தட் அண்ட் நெவர் ஷேர் பேங்கிங் ஆர் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ். நம்ம எல்லாரும் அங்கே தான் வந்து மாற்றோம், என்ன தான் வந்து இவங்க கதை சொல்லி முடிச்சாங்கனாலும் ஃபைனலி நம்ம எல்லாரும் சிக்கிறது இந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறது, ஓடிபி ஷேர் பண்ணுறது தான். ஸோ பாஸ்வேர்ட்ஸோ கார்டு டீடைல்ஸோ வெரிஃபிகேஷன் கோடோ ஓடிபியோ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தே சொல்கிறனாலும் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அண்ட் இன்சூரரை வந்து நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனியோ த்ரூ தியர் ஒஃபிஷியல் சேனல்ஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட அந்த பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து ஜெனுவனாக இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் முக்கியமாக நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிசீட்டு அண்ட் மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் எனி டைம் த்ரூ திஸ் ப்ராசஸ் அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்படி படி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா உடனே நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் உடனடியாக உங்கள் பேங்க்கை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்கள். ஏன்னா பேங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு லெவலுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஒரு பேங்க்கும் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் ஆல் திஸ், பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நான் சொல்ல வரேன். சரியா, அடுத்ததா லியோலேருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல ஜெயிலர் 2 படத்துல இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன் நான். மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
5: Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: ஹே, ஃபைல் பண்ணல? நீ ஃபைல் செய்யவா? போய் ஃபைல் கராத?
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனால்டிஸ், இதெல்லாம் தேவையா?
4: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் September 2026. 18,000+ ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA approved leading tax agency.
7: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 8:58 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மண்டே மார்னிங் பயங்கர பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க கேட்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ண போறாங்க ஃப்ரம் ஆயுர்வேத் ஆயுர்வேதா. ஸோ நாள்பட்ட ஒரு வலியோட நீங்க இருக்கீங்க அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஓ பாடி பெயின் ஏதாவது பாடியில வந்து ப்ராப்ளம்ஸோட நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் ஒரு மணி நேரம். ஸோ தவறாம நீங்க கேளுங்க அண்ட் ஆயுர்வேத் ஆயுர்வேதாக்கு. நம்ம துபாயில சிலிக்கனோயசிஸ் அதுக்கப்புறம் DIP1 அண்ட் புதுசா இப்ப இன்னொரு கிளையும் கூட ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பத்தி எல்லாமும் பேச போறாங்க நம்ம கூட. அது என்ன எதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டு நாட் மிஸ் அவுட். அடுத்த ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேளுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தேவைகளை முதலில் கவனியுங்கள் முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு தேவை பால், தங்க மோதிரம் கொடுக்கப் போகின்றீர்கள், தரமான பாலுக்கான தட்டுப்பாட்டை எப்பொழுது சரி செய்யப் போகின்றீர்கள் என்று அவர் வினவியுள்ளார். தங்கத்தை விட தரமான பால்தான் குழந்தைகளுக்கு இன்றைய தேவை. சென்னை மக்களின் தேவை 30 லட்சம் லிட்டர்கள், ஆனால் ஆவின் 14.5 லட்சம் லிட்டர்கள் தான் விநியோகிக்கின்றது. ஆவின் பால் பூத்துகளுக்கு செல்வதற்கு முன்னாலேயே அவை விற்று தீர்ந்து விடுகின்றது. அதிக விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டி இருக்கின்றது. இதுதான் இன்று தமிழக மக்கள் சொல்வது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்க மோதிரத்தை விட தங்களது தேவை இன்று பால்தான் என்று குழந்தைகள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் துல்கோட் பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த 3 மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்ததுடன் 9 பேர் காயமடைந்தனர். 3வது மாடியில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டிட இடிபாடுகளில் மேலும் சில தொழிலாளர்கள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், காவல்துறை மற்றும் நிர்வாகத்தினர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் உரையாற்றவுள்ளார். இன்று அமைச்சர் நாட்டின் தேசிய உரையை நிகழ்த்தவுள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இம்முறை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் கருப்பொருளான நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை முகாமை செய்தல், அனைவருக்கும் பலனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற கருப்பொருளுக்கு அமைய அமைச்சர் தனது உரையை நிகழ்த்துவார் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறும் ரோயா கேரியர்ஸ் 2026 வேலைவாய்ப்பு கண்காட்சிக்கு வருபவர்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து சீரான பயணத்தை உறுதி செய்ய மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துமாறு RTE அறிவுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: இங்கிலாந்தின் க்ளோசெஸ்டர்ஷையரில் உள்ள ராஃப் ஃபோர்ட் விமானப்படை தளத்தில் 3 சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் சென்றதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பயங்கரவாத செயலை மேற்கொண்ட மற்றும் வெடிபொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல் கிடைத்ததை அடுத்து ஆயுதமேந்திய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று 5 பேரையும் கைது செய்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் முக்கிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 85 வீடுகளில் வசித்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: UEFA நேஷன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற நோர்வேக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல் வெற்றியீட்டியது. இதன் மூலம் இந்த சீசனில் போர்ச்சுக்கல் தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நோர்வே அணிக்காக ஏர்லிங் ஹாலண்ட் தனது 65வது சர்வதேச கோலை அடித்தாலும் போர்ச்சுக்கலிடம் நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. ஆட்டத்தின் முதல் பாதையில் ஜோவா பெலிக்ஸ் போர்ச்சுக்கலுக்கு முன்னிலை பெற்று தந்தார். 2வது பாதையின் தொடக்கத்தில் நெருக்கமான தூரத்தில் இருந்து கோல் அடித்த ஹாலண்ட் ஆட்டத்தை 1-1 என சமன் செய்தார். இந்த கோல் நேஷன்ஸ் லீக் தொடரில் ஹாலண்டின் 22வது கோல் ஆகும். இதன் மூலம் இத்தொடரில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற தனது சாதனையை அவர் மேலும் நீட்டித்துக் கொண்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல இமைக்கா நொடிகள், முப்பொழுது உன் கற்பனைகள் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு வரிசையா பிளே பண்ண போறேன். நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தனும் ஜாயின் பண்ண போறாங்க இன் அ ஃபியூ மினிட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இன்னைக்கு நம்ம துபாயில் ரூயா கேரியர்ஸ் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்போ நம்ம துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஆரம்பிக்க இருக்கு. ஸோ இன்னிலேருந்து ஆரம்பித்து 3 நாட்களுக்கு, தட் இஸ் செப்டம்பர் 28, 29 and 30, இந்த 3 நாட்களும் கிட்டத்தட்ட 150 எம்ப்ளாயர்ஸ் வரப்போகிறாங்க, ரெப்ரசன்டிங் ஓவர் 23 செக்டர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் எல்லாரும் வரப்போகிறாங்களா. அதனால டிராஃபிக் நீங்கள் ஜென்ரலாகவே அந்த பக்கம் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வரக்கூடிய விசிட்டர்ஸுக்கு உங்களுடைய ஜர்னியை முன்கூட்டியே பிளான் பண்ணுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா அங்கே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன்ல இருந்து தப்பிக்கலாம். அட் த சேம் டைம் பார்க்கிங் தேடியும் நீங்க அலைய வேண்டாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ விசிட்டர்ஸ் இல்லைனாலுமே இன் ஜென்ரல் எங்க பார்க் பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேருக்கு வரவங்க அப்படின்னு கேட்டால், சென்டர் பாயிண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், இஎன் மெட்ரோ ஸ்டேஷன், நேஷனல் பெயின்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து நீங்க பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருந்து யூ கேன் கண்டினியூ யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பை மெட்ரோ. ஸோ கார் அங்கே பார்க் பண்ணிட்டு இந்த ஸ்டேஷன்ஸ்ல இருந்து நீங்க போய்க்கலாம். அண்ட் மறக்காம உங்களோட நோல் கார்டு பேலன்ஸை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அட்லீஸ்ட் 30 dirhams ஆகுது உங்க நோல் கார்டில் இருக்கணும் ஃபார் ரவுண்ட் ட்ரிப். அண்ட் அஹெட் ஆஃப் டைம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமோட உங்களுடைய கம்யூட்டை வந்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகாம இந்த இவெண்ட்டை முழுக்க சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, நம்ம கூட வந்து டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணிருக்காங்க from Ayurtreat Ayurveda. So Ayurtreat Ayurveda பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, பல ஆண்டுகளாக இங்க நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறந்த முறையில் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் வழங்கிட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகளுக்கு, யூனோ, லைக் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எக்ஸ்டர்னலி ஸ்கின் ஹேர் இஷ்யூஸா இருக்கட்டும், ஆர் இன் ஜென்ரல் வந்து நம்மளோட வெல்னஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமா வந்து நம்ம ஆயுர்வேதா ஆயுர்வேதால டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் சிறந்த வகையில வந்து சர்வீஸ் வழங்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம துபாயில வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கன் ஓஎஸ்எஸ், அதுக்கப்புறமா வந்து டிஐபி 1 தொடர்ந்து இப்போ புதுசா இன்னொரு பிரான்ச் வேற ஓபன் பண்ணியிருக்காங்க அல்வர்ஷால. அதை பத்தி எல்லாம் பேச போறோம். குட் மார்னிங் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: குட் மார்னிங், நல்லா இருக்கு.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்கிராச்சுலேஷன்ஸ் டு யூ
2: சோ மச்.
0: ஆயுர்வேதா ஆயுர்வேதா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து அடுத்த பிரான்ச் அந்த இப்போ அதர்க்கு அடுத்த பிரான்ச் ஓபனிங்கும் பொழுது உங்க வளர்ச்சியை கண் கூட நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் we are so happy to be part of that growth journey as well.
2: Thank you so much for the support.
0: வாழ்த்துக்கள். சொல்லுங்க, சோ where is the new clinic located? ஓபன் பண்ணியாச்சா? பண்ண போறோமா? என்ன ஸ்பெஷல்ஸ் அங்க?
2: It's already ready to serve.
0: Okay, ready to serve. நாங்க எப்போ வரலாம்?
2: எப்போ வர?
0: எப்போ வேணாலும் வரலாம்.
2: It's already open, but 100% functioning from 1st onwards.
0: 1st of October?
2: Yeah, 1st of October onwards.
0: Amazing.
2: Plan பண்ணிருக்கு.
0: Okay.
2: So, it's even today it is ready for serve, but still, fully open will be on the 1st of October.
0: On the 1st of October.
2: Yeah.
0: Okay.
2: All facilities same, like DSO, DIP, the same doctors, teams are ready. So, even the facility is ready to take, accommodate the people.
0: Amazing. Yeah. Amazing. Okay. சொல்லுங்க, சோ பர்ஷால வந்து எங்க எக்ஸாக்ட்லி?
2: This is in Albersha South 3, Arjan.
0: Arjan.
2: Proper, exactly if you say it is Arjan.
0: Arjan.
2: Arjan, there is a residential complex is there, Alsaiya Residence.
0: Alsaiya Residence.
2: Yeah. There is a Grandiosa supermarket, Aster is, Aster Clinic is near to us. Opposite Medcare Clinic is there.
0: Okay.
2: So there it is.
0: Okay.
2: So in shop number 9.
0: அமேசிங், அமேசிங். ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஃபெசிலிட்டி. அதை தாண்டி நம்ம துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ், அதுக்கப்புறம் டிஐபி 1, இந்த ரெண்டு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கிளினிக்ஸ் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாவோட இந்த புது பிரான்ச் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கேப்பில் உங்களுக்காக ரெண்டு பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் ஆஃப் ஏரில் டாக்டர் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசி சம் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு, இந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, இதுக்கு வந்து ஆயுர்வேத முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்
1: முடியாதான்னு குயிக்கான ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கணும்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.

0: கமர்ஷியல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சிதானந்தன் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாக்கு துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் துபாய் டிஐபி 1 ஜங்ஷன் மால தாண்டி இப்போ மூன்றாவது கிளை ஓபன் ஆகிறதுக்கு இருக்கு. அக்டோபர் 1 தேதியில இருந்து இல்லையா டாக்டர்? அல்பர் ஷால அஜான்ல வந்து ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி வந்து இன்னும் ஒரு முறை அந்த லொகேஷன் சொல்லிட்டு இந்த பிரான்ச்சோட ஸ்பெஷலிட்டிஸ் பத்தி சொல்றீங்களா?
1: யா, அது ஷாப் நம்பர் 9 அல்சையா ரெசிடென்ஸ் அர்ஜ. அது நார்மல் கூகுள் மேப் இல்ல, அல்பர் ஷா சவுத் 3. இட்ஸ் அ கிரவுண்ட் ஃபுளோர் ஓன்லி. ஸோ தெர் இஸ் நெக்ஸ்ட் டு தட் தெர் இஸ் அ கிராண்டியோசா சூப்பர் மார்க்கெட். ஃப்ரம் தேர் தே கேன் என்டர் இன் சைட். தெர் இஸ் அ பார்க்கிங் ஃப்ரீ. So just behind the clinic itself we can park it. 2 hours free parking is there.
0: Okay.
1: And same as like IOTRI, DSO, DAP, all the facilities are there. Insurance coverage will be there. So all the team is getting ready.
0: Okay.
1: From first onwards complete launching will be there. Address exactly that is the one. Astra also nearby and Medcare also. Medcare clinic also nearby.
0: It's
1: at ATCC. Nice. To reach. முன்னாடி எல்லாம் என்ன இருக்கு, நெக் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு. அதுக்கு ஒரு 50-55 அப்புறம் பின்ன என்ன விட்டீங்கன்னா இட் இஸ் கமிங் டு த லைக் 30s ஆல்சோ. நவ் த சம் அதர் டிசீசஸ் லைக் டென்னிஸ் எல்போ, லைக் கோல்ஃபர்ஸ் எல்போ, அது முன்னாடி எல்லாம் பரஞ்சிருக்கும். என்னன்னால ஹூவர் இஸ் பிளேயிங் டென்னிஸ் ஆல் கோல்ஃப் தே ஆர் கெட்டிங் சச் டிசீசஸ். இப்ப அப்படி ஒன்றும் இல்ல. இப்போ தோஸ் ஆர் யூசிங் கண்டினியூஸ்லி. அப்போ திஸ் இஸ் அ நியூ டிசீசஸ் கமிங் அப் லைக் musculoskeletal nokona pain wise. So that is there. Then carpal tunnel syndrome, the trigger finger, these all are becoming very common now. Even autoimmune diseases are increasing. We feel like we are getting more cases like aches and pains, then fibromyalgia, other like autoimmune like zero-negative arthritis, that kind of diseases are also like approaching us nowadays.
0: Okay, so in the autoimmune vandha ayurveda endha level effective a irukum doctor?
1: Autoimmune na allopathyil parayunnathu it is the our immunity is fighting to us. That is called
0: against
1: there is no external factor for that. If you are searching for any reason, what is the reason for such disease, adilla appadi onnilla. So that is ourself, we are getting a like a weapon inside.
0: Oh yeah, true. Ena ipo recent times la vandu we are seeing in the autoimmune condition abdingiradhu romba common a kekaramichu.
1: Ipo
0: munna eppadi vandu in the diabetes heart attack la yaarukko irundhathu avangalukku yaro irundhaandra mari irundhathu poyidhu. It's very common la, and autoimmune also we hear. And innoru pakkam vandu solranga like famous celebrities alla kuda they have come out openly and spoken that they have got autoimmune. Adukku oru sila peru solrakoodiya kaaranangal enna na suppressed emotions
1: Even SLEs are all, this is all comes under autoimmune plus even this hair one, alopecia, even areata, totalis, even we were handling with the alopecia totalis, like full hair is gone. That also we are treating, we do have the patient like that also. Adukapro, there is another case if we say, generally ladies in there. இப்போ உள்ள பீரியட்ஸில் வரும் இரெகுலாரிட்டி இருக்கு, அதெல்லாம் இது இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் இதெல்லாம் காமனா இருக்கு. இப்போ இட் இஸ் நாட் லைக் பிஃபோர், இட் இஸ் லைக் we should say most of them is having now.
0: Okay.
1: அப்போ அது that is a kind of cases are also increasing in the clinic.
0: So இது எல்லாமே வந்து the autoimmune cases.
1: அது வேற. But still maybe it is all because of lifestyle.
0: Lifestyle. Okay.
1: அதுக்கு then lifestyle disorder as usual.
0: As usual. Okay.
1: Blood pressure, diabetic எல்லாம் இப்போ ஜாஸ்தி earlier இருக்கு. Just in diabetic case, I just want to alert everyone that please take care of your kids. They are like prone to get at the early, like
0: very early.
1: Okay. See, I was saying no back pain, neck pain epo irunu 55 la irunu 60 irunu ipo appo even 20s la irukku,
0: correct,
1: 30 yeah. 40 la irunu adukapra 30 la aittu ipo 20s la irukku even for the kids nu irukku.
0: Appo
1: adhe vadhila even diabetic இப்போ என்னால ஜங்க் ஃபுட்டு ஹை கலோரி நோ எக்ஸசைசிங். ஸோ சென்ட் தம் ஃபார் எனி எக்ஸசைஸ், டோன்ட் வெயிட் ஃபார் தம் டு கெட் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லீடிங் டு அ டயபெட்டிக்,
0: கரெக்ட்.
1: ஸோ தட் இஸ் அதர் காமன்லி சேயிங் ஒன் இஷ்யூ இஸ் கோயிங் ஆன் நவ்.
0: ஓகே.
1: இட் இஸ் ஜஸ்ட் அன் அலர்ட், டேக் கேர் ஆஃப் தட் கிட்ஸ் வித் லெஸ் கலோரி ஃபுட், not much of junk and activities.
0: Okay. So poduva vandu ipo inda prachnigal la nda vandu doctor inga nam ameeraga makkal kitta paakradha sollirukanga avangalude clinics la. So in case ungalku ipo doctor sonna and the list of problems la edhaadhu onna neenga face panniterukinga na, you can definitely visit iTreat Ayurveda. Anga vandu ungalude prachnigalukana theervu kedaikkaradhukana vaaipu irukku. So iTreat Ayurveda ku vandu Dubai Silicosis DIP 1 adhai thodarndhu ipo viraivil, that is October 1st la irundhu Albasha South la Arjan la avangalude புது பிரான்ச் வேற ஓபன் பண்ண போறாங்க. சோ which one is closest to you பாத்து just google பண்ணீங்கனாலே உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். கால் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மென்ட் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்க டாக்டர் அண்ட் அவங்களுடைய டீம் போய் மீட் பண்ணலாம். அண்ட் ரைட் நவ பாட்டு ப்ளே ஆகக்கூடிய கேப்ல டாக்டர் இஸ் அவைலபிள் ஆன் கால். உங்களுக்கு வந்து இங்க ஆஃப் ஏர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு குவிக்கா நீங்க வந்து கேட்கணும், இதுக்கு வந்து நாங்க வரலாமா, இதுக்கு ஆயுர்வேதால வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 800-8940 க்கு உடனடியாக கால் பண்ணலாம்.
2: You are with Kirtana on Marisol Morning. Ekna kana 91 pore.
3: Enadhu?

0: இந்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break. E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
2: Irukave irukku. Zoho Books.
1: Idenna pudhu software ah?
2: Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing yum sende Zoho Books e paathukom.
1: So all under one roof, correct ah?
2: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books tayar.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிக்கன் ஆயில்ஸ் இல்லனா DIP போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.

0: மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சதானந்தன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா வந்து பல வருஷமா நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக். நம்ம நிறைய பர்சனலி போயிருக்கோம் அண்ட் நிறைய வந்து அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நம்ம லிஸ்னர்ஸ் ஆகிய நீங்களும் வந்து நிறைய பேர் போயிருக்கீங்க. ஸோ துபாய் சிலிக்கன் ஆயிசஸ்ல ஆரம்பிச்சாங்க, அடுத்தது டிஐபி ஒன்ல ஒரு அந்த கிளினிக் ஆரம்பிச்சு ஒரு 1-2 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் ஆச்சு. யா அண்ட் இப்போ வந்து அவங்களோட அடுத்த கிளினிக் வந்து அல்பர்ஷா சவுத்ல அர்ஜான்ல ஓபன் பண்ண போறாங்க ஃபார் பப்ளிக். இப்பவே வந்து ஆல்மோஸ்ட் தயார் ஆயாச்சு. இருந்தாலும் அக்டோபர் 1st ல இருந்து ஆபீஷியலி அவங்க வந்து உங்களை எல்லாம் வெல்கம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. சோ அக்டோபர் 1st தேதியில இருந்து ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா சவுத் அர்ஜான்லயும் உங்களுக்காக அவைலபிளா இருக்கும். விச் ஆஃப் பிரான்சஸ் தி க்ளோசஸ்ட், நீங்க போய் பார்க்கலாம், டாக்டரை மீட் பண்ணலாம். அண்ட் மற்ற டாக்டர்ஸும் இருக்காங்க, மற்ற தெரபிஸ்டும் இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உடல் ரீதியா இருக்குன்னா, லைக் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி வாட் எவர் ப்ராப்ளம் இட் இஸ், அதுக்கு ஆயுர்வேத முறையில கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் வழங்க முடியும் பட்சத்தில் அவங்க நல்ல சர்வீஸ் உங்களுக்காக கொடுப்பாங்க. அண்ட் இப்போ டாக்டர் நீங்க சொன்னீங்க காமனா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம தயாராகணும் இல்லையா? இப்போ ஃபைனலி சம்மர் இஸ் ஓவர். ஸோ சம்மர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸோட வந்திருப்பாங்க, லைக் எக்ஸ்டர்னலி ஸ்கின் ஹேர் ரிலேட்டடாக. இப்போ அடுத்து வந்து விண்டர் வரப்போகுது, எதுக்காக நம்ம தயாராகணும்? ஸோ என்ன மாதிரியான வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி சீசன்?
1: இப்போ சீசன்ல மெயின் ஆயிட்டு சீசன் சேஞ்ச் இன் டைம் வி ஹவ் டு திங்க் அபவுட் வந்து சம்மர் டு விண்டர்.
0: ஆமா,
1: ஒரு டிரான்சிஷன் டைம்.
0: கரெக்ட்,
1: டிரான்சிஷன் டைம். இப்பவே இஃப் யூ செக் தேர் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சஃபரிங் வித் ஃபீவர்.
0: ரைட், யா.
1: அதா எப்போ தட் டிரான்சிஷன் டைம் நோ, ஈவன் ஆயுர்வேதா சேஸ் இட் இஸ் கால்ட் ருதுசந்தி.
0: ருதுசந்தி,
1: தட் இஸ் ஃப்ரம் ஒன் சீசன் டு த அதர் சீசன், தட் டிரான்சிஷன் டைம்.
0: அப்போ
1: அதனால வி ஆர் கெட்டிங் லெஸ் இம்யூனிட்டி. ஸோ any infections around us will be getting affected easily.
0: Okay.
1: So it's a season of fever now. If you see in the public, there are a lot of people are getting fever, even viral, normal cold and flu. Even flu.
0: Correct.
1: It is coming now. Then all this, so we have to increase our immunity.
0: Right.
1: So main in cold season, that is winter coming, the fresh food, warm fresh food, and warm water, always, like especially in the mornings and all, they can sip. And the season is coming for that the sinusitis people.
0: Oh,
1: and
0: yes.
1: Yeah, aches and
0: so in
1: areas
0: sinusitis cases
1: sinusitis, because whoever is having cold, allergy, cough and all, they tend to get that. Is now the time is for kapha.
0: அதில்
1: கஃபத்தின் டைம் இருக்கு.
0: அப்போ
1: ஏதாவது டிசீசஸ் விச் கேன் பி அக்ரவேட்டட் வித் கஃபா இஸ் ஈஸி டு ப்ரோன் டு கெட் இட் நவ்.

0: they don't get it easily.
1: Okay.
0: So that is the one thing. And now anyway, we can eat well. Good digestive fire will be there. We'll be hungry, you know, all the time. So chaya snack time. So that digestion. So we have to eat healthy, but
1: of course.
0: So we feel like as it is cold, we can, because it's a time of like it boosts our body.
1: True.
0: We need more energy to fight for the cold. So அப்போ நம்ம வாமா இருக்கா தென் ஈட் ஹெல்த்தி ஈட் இன் லைக் அ ஸ்மால் போர்ஷன்ஸ் இஃப் யூ ஆர் ஹங்கிரி ஸோ தட் த அக்னி வி சே யூ நோ த ஃபயர் தட் பித்தா தட் வீ கேன் கீப் இட் ப்ராப்பர்லி இன்ஸ்டெட் ஆஃப் லைக் கோயிங் பேட் ஸோ அது இருக்கணும் தென் எனிவே வி டோன்ட் ஃபீல் தேர்ஸ்டி நவ் தட்ஸ் அதர் அலர்ட் ஆல்வேஸ் ஐ சே ஐ திங்க்
1: அப்சல்யூட்லி
0: ஐ ஆல்வேஸ் சே அபவுட் வாட்டர் ஐ திங்க் எனிதிங் யூ ஆஸ்க் தட் வாட்டர் வில் கம் ஒன் பிளேஸ் ஹைட்ரேட்
1: யா
0: ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் பிகாஸ் அகெயின் we don't feel it but still we should know that nammal sweat cheyilla so nammal sweat cheyyunnillengi that means the urine should be properly cleanse the body
1: okay
0: so then proper like urine output undavanam so that we have to have proper water
1: proper
0: hydrate
1: cheyanam correct amma idella vandu nama nenavil vechikittona nama perusa doctors kitta ellam poganungra avasiyame irukadu abingiradha doctor e vandu sollirukanga okay so just take good care of yourselves and quick ah vandu oru break and break aprama vandu oru குட்டி பாட்டும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு டாக்டர் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. ஸ்டே டியூன்ட்.
2: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour.
8: Chillax song of the hour.
7: Brought to you by
9: Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: 9:54 on the clock, Medicine Morning la na Keerthana ungalta pesiitt irukke. Namma kuda Dr. Geeta Sidhanandan from iTreat Ayurveda Clinic join pannanga ivlo neram. iTreat Ayurveda Clinic lodiya enella treatments avanga kudukranga, enna madriyana problems ipo indha season la adhigapadiya paakranga abingaradala sonnom. And before we wrap and wind up, doctor, finally ungaloda pudhu clinic pathi neenga solunga, how excited are you? And October 1st thedhil irundhu naanga varaporom illaya?
1: It is so excited, yeah. Really, because see, when the patient supports us, we are able to give them a good treatment. We always want them to be like more served, right? That is the only intention for iTreat.
0: Okay,
1: so that's why it is spreading also. So as always I say, when you approach iTreat, I'm 100% sure I'll try my level best to give the best service.
0: of course
1: even as a consultation wise, anil and doctors are ready. Senior doctors are there in Barsha branch as well. Then the therapists are all trained. So even other facilities are ready.
0: Okay.
1: And there was some, because of this geopolitical issue, the shipment got late.
0: Okay.
1: That's why otherwise it could have launched earlier.
0: Okay.
1: So now all the equipments came. So now the clinic is ready.
0: Okay, ready to service all.
1: Service everyone now.
0: Wonderful,
1: so
0: wonderful.
1: All the therapies and all kind of like consultation, anything, even advice from the doctors, any diet chart, anything, or even general advice, they can approach the doctor.
0: Okay.
1: So doctors are ready there. So it's open for all.
0: Open for everybody.
1: We are welcome everyone. It is not like yogi, no. If you have, as you know, it is an Ayurvedic clinic. It is not that you should get some disease.
0: Exactly.
1: For the wellness also, you can come. That's what I'm welcoming you all. It is not that someone should get a disease and come. No, we are there.
0: Clinic or hospital, welcome pannalama appadina keta illa doctor sonna madri da ungala general wellness vandu neenga maintain pandrathukaga unga skin hair overall body vandu neenga maintain pandrathukaga ayurveda like we all know perumalave help pannum. And anyway, we are so happy doctor, innu mel melum nariya branches neenga open pananum and nariya valarchi adeyanum abingiradhu da vandu engaludaiya ore vaartha irukku ungalkaga. So our best wishes to you doctor.
1: Thank you so much for the trust and support.
0: absolutely
1: yeah.
0: Thank you. And iTreat Ayurveda Clinic வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ்ல இருக்கு, டிஐபி 1 ஜங்ஷன் மால்ல இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ அல்பர்ஷா சவுத் அர்ஜான்லயும் வந்து ஓபன் பண்ண போறாங்க அவங்களோட புது பிரான்ச் ஃப்ரம் அக்டோபர் 1st. அதனால அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு அது பக்கமா இருந்ததுன்னா நீங்க தாராளமாக போகலாம், உங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வந்து பாத்துக்கலாம், சரியா? அண்ட் நல்ல ஒரு பாட்டு காக்கி சட்டை படத்துல இருந்து கேட்டுட்டு தாரா ரேப் பண்ணிட்டு 10 மணிக்கு மேல இது விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம்.
2: Medicine Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: எடியே

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திருப்பத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் வெற்றி பெற்றதை எதிர்த்து பெரிய கருப்பனின் வழக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதியின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் சீனிவாச சேதுபதி வென்றதை எதிர்த்து பெரிய கருப்பன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: முன்னாள் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் விடுவித்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து 4 பெண் மல்யுத்த வீராங்கனைகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் WFI உதவிச் செயலாளர் வினோத் தோமர் விடுவிக்கப்பட்டதையும் எதிர்த்து செப்டம்பர் 25 மேன்முறையீடு செய்யப்பட்டது. பிரிஜ் பூஷன், சரண் சிங் மற்றும் வினோத் தோமர் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் 2027 நிறைவடைந்த பின்னரும் அதனை தொடர்ந்து புதிய ஒப்பந்தம் ஒன்றை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்கால நாணய திட்டம் வறுமையை குறைப்பது, நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிப்பது மற்றும் இலங்கை மக்களின் பொருளாதார சுமையை குறைப்பது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்று வரும் 15th ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவியல் நீதித்துறை மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரக நீதி அமைச்சகம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏஜென்டிக் AI தொழில்நுட்பம் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு முந்தைய வழக்கு ஆவணங்களை ஆய்வு செய்வது மற்றும் ஆதார அறிக்கைகளை சுருக்குவது போன்ற பணிகளுக்கான நேரத்தை 18 இருந்து வெறும் 2 குறைக்கின்றது. 22,000 மேற்பட்ட சட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த AI அமைப்பு வழக்கு தொடர்பான தகவல்களை தொகுத்து நீதிபதிகளுக்கு வழங்குகிறது.
1: உலகச் செய்திகள்.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஈரானினால் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட அமைதி உடன்படிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாகவே கச்சா எண்ணெய் விலை உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.96% உயர்ந்து $94.37 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 3.17% உயர்ந்து $107.5 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை காணப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் கிரிக்கெட் பிரிவில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானின் நிஷின் நகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான காலிறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பே தொடர் மழை மற்றும் ஈரமான மைதானம் காரணமாக கைவிடப்பட்டது. நாணய சுழற்சி நடைபெறுவதற்கு 16 முன்பே போட்டி கைவிடப்பட்டதால் எந்த பந்தும் வீசப்படவில்லை. போட்டித் தொடரின் விதிகளின்படி ICC T20 தரவரிசையில் அதிக தரவரிசையில் இருந்த இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா அடுத்ததாக இலங்கை நேபாளம் இடையிலான காலிறுதியில் வெற்றி பெறும் அணியை அரையிறுதியில் எதிர்கொள்ள உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
3: அமீரகத்தில் இன்று 18.6 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அலைனில் உள்ள ரக்னா பகுதியில் அதிகாலை 6 மணிக்கு இந்த வெப்பநிலை பதிவானதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 23 இலையுதிர்கால சமநிலை நாள் ஏற்பட்டதை அடுத்து வானியல் ரீதியாக கோடைக்காலம் நிறைவடைந்து இலையுதிர்காலம் தொடங்கியது. இதன் காரணமாக வரும் நாட்களிலும் படிப்படியாக குளிர்ச்சியான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் உம்மல் குவாயினில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ ஹுக்கோ ஹுக்கோ அர்த்தமாயிட்டா ராஜா.
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் ஹரிஹரன்.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட மண்டே மார்னிங்? நிறைய இடங்கள்ல வந்து டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியுது. இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் கண்டினியூஸா வந்தது. பொதுவாகவே டிராபிக் கன்ஜெஷன் இருந்தாலும் மண்டே மார்னிங் வந்து அது கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால ஐ ஹோப் டிராபிக் கன்ஜெஷன் எல்லாத்தையும் தாண்டி நீங்க கரெக்ட் டைமுக்கு உங்க ஆஃபீஸுக்கு நீங்க எங்க போறீங்களோ போய் சேரணும், சரியா? ஸோ தட் இஸ் வாட் ஐ விஷ் ஃபர் யூ. அண்ட் எங்கெங்க கன்ஜெஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நானும் உங்ககிட்ட அப்படி அப்படியே மேப்ல பார்த்து சொல்றேன். நீங்க எங்கேயாவது அன்யூஷுவல் கன்ஜெஷன் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுங்க, பாக்குறேன் நானும். பார்த்துட்டு நம்ம மக்களை வந்து அலர்ட் பண்ணுவோம், சரியா? அண்ட் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல மாற்றான்ல இருந்தும் எங்கேயும் காதல் படங்கள்ல இருந்தும் ரெண்டு பாட்டு கமிங் யோ வே. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
3: மல்லியே சந்தன மல்லியே

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி!
0: What a wow! மற்றும் பலர் நடிப்பில் தமன்
2: மேலும் இந்த ஆஃபர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: அட அட அட விண்டர் வந்தாச்சு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியப்படுத்துற மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு சில இவெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜா சஃபாரி பார்க் இஸ் நவ் ஓபன் ஃபார் விசிட்டர்ஸ் இல்லையா, அது நமக்கு தெரியும். ஆனா ஷார்ஜா சஃபாரி பார்க்ல யூஸ்வலி நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஆனிமல்ஸ் எல்லாம் பார்ப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். பட் அங்க வந்து நீங்க ரன் பண்ணிருக்கீங்களா? பிகாஸ் ஷார்ஜா சஃபாரி ரன் 2026 இஸ் பேக். ஏற்கனவே வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் போன வருஷம் நடந்தது. இப்போ இந்த வருஷத்துக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. வர அக்டோபர் 4 ஷார்ஜா சஃபாரி ரன் நடக்க இருக்கு. இதுல வந்து எல்லா வயதினர்களும் வந்து வயதினவர்களும் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்னு 4 பிரிவுகள்ல போட்டி எல்லாம் நடக்கும். அண்ட் பங்கேற்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பதக்கங்கள்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும். அண்ட் இதுல வின் பண்ணக்கூடிய முதல் 3 இடங்கள்ல பிடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சிறப்பு பரிசுகளும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஷார்ஜா சஃபாரியோடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இல்லை. அதனால போய் பாருங்க, பசங்க எல்லாமும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ கோ ட்ரை இட்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: இதே மாதிரி தான் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனும் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இங்கே நம்ம துபாயில் புதுப்பொலிவோடு ஓப்பன் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கு. லாம்சி பிளாசாவை எப்படி மறக்க முடியும் இல்லையா? அது வந்து ஒரு நொஸ்டால்ஜிக்கான ஒரு இடம், ஒரு ஐக்கானிக்கான ஒரு இடம். ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் திறக்க இருக்கு. இந்த பிளாசா அப்படிங்கிற பேரில் புது ஃப்ளேவரில் புது கான்செப்டோட புது என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸோட விரைவில் இந்த வருஷம் வந்தாலும் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் தட். 2026 ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லெட்ஸ் வெயிட்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் பிரேக். இன்வாய்சிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
1: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்,
0: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
1: அதான், இல்ல யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, வேட் ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
1: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். யுஏஇ இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சைலண்டா ஒரு பக்கம் ரெமிட்டன்ஸ் ரேட் பாத்தீங்களா நீங்க, இந்தியன் கரன்சி வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. எப்போ சொல்ற மாதிரிதான், ஆஸ் இந்தியன்ஸ் நம்ம வந்து இதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படணும்னாலும் பரவாயில்ல, ஆஸ் எக்ஸ்பேட்ஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இது மாதிரி பெட்டர் வேல்யூ இருக்கக்கூடிய கரன்சி வேல்யூ இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இருக்கிற நம்ம எல்லாம் வந்து நினைக்கிறது என்னன்னா, பரவாயில்ல ரேட் பாத்தியா இன்னைக்கு ஓகேவா இருக்கே பணம் அனுப்பிடுவோம் ஊருக்கு அப்படின்னு தானே நினைப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஊருக்கு அனுப்பி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லை. அதுக்காக தானே இத்தனை 1000 கிலோமீட்டர் கடந்து ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இங்கே நம்ம கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. ரேட் மேலே வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு கண் இருக்கிறது அவசியமான ஒன்றா இருக்கணும் சரியா. அதுவும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூஏ திரும்ப நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 26.14 ரூபாயாக இருக்கு. எவ்வளோ நல்ல ரேட் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரேட்டை மிஸ் பண்ணாமல் டக்குன்னு ஊருக்கு பணம் அனுப்புங்க. டக்குன்னு எப்படி அனுப்புறது, போய் அனுப்பணும் இல்லையா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோன் வழியாகவே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னாலும் பெட்டரான ரேட்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறா அண்ட் கரெக்டான டைமுக்கு பணத்தை டெலிவர் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் எது அப்படிங்கிறதுலாம் நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அதுக்கு தான் வந்து அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்களே, அப்பப்போ உங்களுக்கும் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருப்போம். அண்ட் இவங்களோட பெரிய ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னா, பெட்டர் ரேட்ஸ், கரெக்டான டைமுக்கு போய் பணம் சேர்றது, அது எல்லாத்தையும் தாண்டி செம ப்ரொமோஷன்ஸ் இவங்க மாதிரி வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அண்ட் ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஓவர் 200,000 dirhams worth of prizes நீங்க வின் பண்ணலாம். இப்பவே நீங்க அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக பணம் அனுப்பும் பொழுது அதை தவிர்த்து அமேசிங் ஆன டெய்லி வீக்லி அண்ட் மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் பிளஸ் 100,000 dirhams கிராண்ட் ப்ரைஸும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து October 31, 2026 வரைக்கும் தான் வேலிடா இருக்கு. அதனால உடனே அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, டிரான்சாக்ட் பண்ணுங்க, இப்ப நான் சொன்ன பரிசுகள்லாம் வின் பண்ணுங்க. ஓகே, குவிக்கா வந்து டிராபிக் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தலாமா? ரொம்ப நேரம் பார்க்கவே இல்லை நான் மேப்பை.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: காலையில் இருந்த கமர்ஷனுக்கு இப்போ நம்ம மேப்பை பார்த்தோம்னா பெட்டராக இருக்குது. ஆமாம், ஸோ ஆஸ் யூஷுவல் அன்அவாய்டபிள் E11, 311 இதிலெல்லாம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ராசல் கோர் ரோடில் டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சைடில் ஆல்கேயில் போய் கனெக்ட் ஆகிற வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. அதுக்கப்புறம் ரோட்ஸ் ஆர் ஃப்ரீ, வேறு எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. ஸோ ஹாப்பியாக டிரைவ்
1: பண்ணுங்கள். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: We'll be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
2: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhams க்கு மேல gold வாங்கினா என்ன விலை படத்துக்கான couple passes win பண்ணலாம். என்ன விலை? GCC release by Altavasool powered by அன்னதங்கம் Golden Diamonds, Karama Center, Dubai.

0: வர வீக்கின் எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது இல்ல, அதுல வந்து அன்பிலவனுக்காக ஐ எம் சோ எக்ஸைட்டட் பிகாஸ் அசோக் செல்வன் நான் எனக்கு பிடிக்கும், அவரோட படங்கள் எனக்கு பிடிக்கும். ஸோ அன்பிலவன் வந்து அகெயின் அசோக் செல்வனோட அந்த ரொமான்டிக் சைடை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் ட்ராமா படம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அசோக் செல்வனாக தான் இருக்காரு. ஆமாம், இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதுலேயும் அவர் பேசுறதெல்லாம் வந்து பயங்கர வைரலாக பயங்கர ஃபன்னியாகலாம் வந்து போயிட்டுருக்கு. சின்ன வயசில் அவர் வீட்டை கொளுத்துன கதையெல்லாம் அவர் சொல்லியிருப்பார், பார்க்கலனா போய் பாருங்க. பட் எனிவே, கமிங் டு த மூவி, அன்புலவன் படம் வந்து ஒரு அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போகுது. அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஆர் கார்த்திகேயன் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வெளியாக இருக்கு. கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேட்கறதுக்கு. அண்ட் இந்த படத்துக்கான பாசஸ்லாம் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஐ திங்க் அடுத்ததான் மசாலா கேஃபேலேயே வந்து பாசஸ் நீங்கள் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற ஷோஸ் எல்லாமும் கேளுங்க, யூ கேன் வின் சம் பாசஸ். அண்ட் சோஷியல் மீடியாலையும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்பில் அவன் ரிலீஸ் ஆகக்கூடிய நாள் அக்டோபர் 2, அண்ட் இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் TV. As usual, energized by 89.4 Tamil FM. சரியா? ஸோ இந்த படம் நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் பார்க்கறதுக்கு, நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா நான் சொன்னதை பண்ணுவீங்களா? ஓகே. அண்ட் அடுத்ததாக வந்து நல்ல பாட்டு, நானும் ரவுடிதான் படத்தில் இருந்தும் என் டைம் இருந்ததுன்னா இன்னும் ஓரிரு பாட்டெல்லாம் ப்ளே பண்ணிட்டு நானும் கிளம்புறேன். ஓகே, மண்டே புது வாரம் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் இன்னும் 2 இந்த மாதம் முடிஞ்சு புது மாதம் ஆரம்பிக்க போகுது. த லாஸ்ட் அண்ட் எக்ஸைட்டிங் குவார்ட்டர் ஆஃப் எனி இயர் இங்கே நம்ம UAE-ன்னு பார்த்தா இந்த அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களாகத்தான் இருக்கும், விச் இஸ் த லாஸ்ட் குவார்ட்டர். ஸோ என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய இவெண்ட்ஸ், நிறைய அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஓப்பன் ஆக காத்துட்டு இருக்கு. வெதரும் வந்து பெட்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, யூ டேக் கேர், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் 89.4 தமிழ் FM-ஓட சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாகவும் நம்ம ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் கேட்கலாம். அங்கேயும் யூ கேன் ஸ்டே இன் டச் வித் அஸ். ஓகே, நாளை காலையில் 7 மறுபடியும் மசாலா கஃபேல, ஐ மீன் மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல வந்து பேசுறேன். அடுத்ததான் மசாலா கஃபேக்காக மது ரெடியா இருக்காரு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். 1.28 லட்சம் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை மதுரையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் திட்டத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். ஆண்டுதோறும் சுமார் 4.41 லட்சம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. June 22 முதல் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் சற்று முன்னர் தொடங்கி வைத்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜாயினில் சாலை விரிவாக்க திட்டத்துக்காக ஷாஹி மசூதியின் ஒரு பகுதியை அகற்றும் நடவடிக்கை தொடர்பாக இன்று பதற்றம் ஏற்பட்டது. மசூதி அருகே திரண்டிருந்த பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினரை நோக்கி கற்கள் வீசப்பட்டதை தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த RAF படையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை November 3 முன் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதி யோஷித ராஜபக்ச வழக்கு விசாரணைக்கு இன்று அழைக்கப்பட்டபோது நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். 2வது பிரதிவாதியான டெய்ஸி ஃபாரஸ்ட் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் அனில் சில்வா நீதிமன்றத்தில் ஒரு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்தார். அதன் பின்னர் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நீதிபதி இந்த வழக்கை November 3 விசாரணை செய்ய உத்தரவிட்டார்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாரத்தின் தொடக்கத்திலும் விமான சேவைகளில் பாதிப்பு தொடர்கிறது. துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜா விமான நிலையங்களில் வார இறுதியில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று காலையிலும் பல சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டன. எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாத் விமான நிறுவனங்கள் பெரும்பாலான சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வருகின்றன. எனினும் சில விமானங்கள் தாமதமாக புறப்பட்ட நிலையில் ஃபிளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா நிறுவனங்கள் சில பிராந்திய வழித்தடங்களில் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன.
2: உலகச் செய்திகள்.
3: நேபாளத்தின் இமயமலை பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிய மலையேற்ற குழுவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னாங் மாவட்டத்தில் உள்ள 7126 மீட்டர் உயரம் உள்ள ஹிம்லுங் இமால் மலையின் அடிவார முகாமில் நேற்று காலை இந்த பனிச்சரிவு ஏற்பட்டது. பனிப்பாறை சரிவில் முகாமில் இருந்த கூடாரங்கள் புதைந்த நிலையில் மேலும் பலர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஹங்கேரியில் நடைபெற்ற இஸ்ரேலுக்கு எதிரான UEAFA நேஷன்ஸ் லீக் போட்டியில் அயர்லாந்து 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போட்டிக்கு முன்பாக அயர்லாந்து வீரர்கள் இஸ்ரேல் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்ததுடன் அந்நாட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது தலை குனிந்து நின்றனர். காசா மோதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் அயர்லாந்து வீரர்கள் கைகளில் கருப்பு பட்டி அணிந்திருந்தனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று 18.6 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அலைனில் உள்ள ரக்னா பகுதியில் இன்று காலை 6 மணிக்கு இந்த வெப்பநிலை பதிவானதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி இலையுதிர் கால சமநிலை நாள் ஏற்பட்டதை அடுத்து வானியல் ரீதியாக கோடைக்காலம் நிறைவடைந்து இலையுதிர் காலம் தொடங்கியது. இதற்கமைய நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் உம்மல் குவைன் மற்றும் துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

விஷயம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் பொறுமையாக நடக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்னாங்க கோல்டு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு, பார்த்தா அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. நீ காலையிலே பயங்கரமாக கிட்டத்தட்ட அவுன்ஸ் ட்ரேடிங் நடக்கும்ல யூஎஸில், அதில் வந்து $120 கிட்ட இன்னைக்கு ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 3-4 மணி போல் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தா அந்தளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தாண்டா குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இன்று தங்கத்தின் விலை. சோ வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது 24-22 எல்லாமே வந்து அபவ் 500 தானே, 500 தான் வந்து க்ளோஸ் ஆச்சாமா. இன்னைக்கு வந்து 500 கீழே வந்திருக்கு எல்லா 24-22-18 எல்லாமே வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. டாலர்ஸ்ல நம்ம அவுன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $4,285 கிட்ட ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆச்சு கோல்டு, சரியா? அந்தளவு க்ளோஸ் ஆகி இப்போ வந்து 4164 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. 18 கேரட் தங்கம் 393 இருந்துச்சுல, இன்னைக்கு 384.75 இருக்கு. 21 கேரட் தங்கம் 458 448.75, 22 கேரட் தங்கம் 468 468 திர்ஹம்ஸ் அண்ட் 24 கேரட் தங்கம் 505.50. இது வந்து மார்னிங் ரேட்டு, எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர்நூன் இன்னமும் குறையுமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே மது, இது 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே. ஸோ ரொம்ப நாள் கேச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பாட்டு கேட்டு முடிங்க அடுத்த 3 மணி நேரத்துக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் தான். Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
6: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
5: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
0: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Nekana, 91 podu.
6: Enadhu?

0: brought to you by Basha Bai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: இந்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
4: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: ஓகே, ஒரு பக்கம் இப்படி கோல்டு வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஆட்டம் சீசன்ல டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு குறையும் பார்ப்போம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ யுஏஇயில் வந்து இந்த வருஷத்தோட ஆட்டம் சீசனில் லோயஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆட்டோமினல் இக்வினாக்ஸ் செப்டம்பர் 23லேருந்து ஸ்டார்ட் ஆன காரணத்தினால இந்த சீசன் ஷிஃப்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வந்து உணர முடியும். செப்டம்பர் 28 மண்டே விச் இஸ் டுடே, ஏர்லி மார்னிங் காலையில் அல்லைனில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் 18.6 டிகிரிஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு என்சிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் ரெயின்ஸ் இருக்குமான்னு கேட்டால் எஸ் அபவ் ஆவரேஜ் ரெயின்ஃபாலை இந்த அக்டோபரில் ரெசிடென்ஸ் ஆகி நாம் எதிர்பார்க்கலாம், சிட்டிசன்ஸ் ஆகி அவங்களும் எதிர்பார்க்கலாம், எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா காமனாக வந்து மழை பெய்ய போகுது. ஸோ இந்த எல் நினியோ கிளைமேட்டிக் சேஞ்சினால பசிபிக் ஓஷனில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள்னால துபாயிலையும் யுஏஇலையும் பெரிய இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பட் உலக முழுக்கவே இருக்கும்பான்னு கேட்டால் இருக்கும். இதுதான் என்சிஎம் தரப்புலேருந்து சரி உலக வானிலை ஆராய்ச்சி மையம் இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் இந்த பிகினிங் ஆஃப் த சீசனில் ஹையஸ்ட்டாக 39 டிகிரிஸாகவும் லோயஸ்ட்டாக 26 டிகிரிஸாகவும் இருக்கும். நவம்பர் பக்கத்தில் ஹையஸ்ட்டாக 31, லோயஸ்ட்டாக 18 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டிசம்பரில் 25 and 13, ஹையஸ்டே 25 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கரெக்டா ஒரு பாட்டு போட்டுட்டு அள்ளி தந்த வானம்லேருந்து ஒரு சின்ன ஆட் பிரேக் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் போட போறேன். RJ Madhu 89.4 தமிழ் FM மசாலா கேஃபே.

0: தாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் ஆலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் ஆலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
2: Joy Alukas, world's favorite jeweler.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: உங்க மனசை தொட்ட மிட்டை இப்ப நான் போடுறதுக்காக வந்திருக்கேன். ஆர்ஜி முது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம், அதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இப்பொழுது வழங்கப்படும். 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு யூஏக்கு வெளியிருந்து கூப்பிடுறவங்க +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: All fine, all fine.
0: Okay, அன்னைக்கு நீங்களே பாட்டு வேண்டாம்னு சொன்னீங்க, இருந்தாலும் அடம் பிடிச்சி போட்டேன்.
1: பேசுறீங்க
0: என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து அந்த மொழி படத்துல இந்த கார்ட்டூன் மொழி வேணும்.
0: ஆ, போட்டு விடுறேனே. நல்ல போட்டு, நல்ல பாட்டு. ஓகே முகமது, ஷோர்.
2: ஓகே, தேங்க்யூ.
0: பாய், ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இந்த ரெண்டு பாட்டியும் போட்டு அப்படி டைம் இருந்தால் இன்னொரு பாட்டியும் போட்டுட்டு. இப்போ டைம் என்ன? 11:45. 5:10 தாராளமாக இன்னொரு பாட்டு கொடுக்கலாமே. வணக்கம், யாரை இங்கே பேசுறீங்க?
1: நிர்மல் பேசுறேன்.
0: நிர்மல், எப்படி இருக்கீங்க? நிர்மல், நல்லா இருக்கேன். நிர்மல் சொல்லுங்க. நிர்மல், மூணு பேருக்கு மூணு பாட்டு வருது. அடுத்தடுத்து இந்த மாதிரி அக்கேஸ் எல்லாம் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு மண்டேல நான் கொடுப்பேன். ஏன்னா மண்டே நீங்களே வந்து என்னத்தடே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. மாச கடைசி வேற சில பேருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கேஸ் தான் சம்பளம்லாம் வரும். அதனால நீங்க எந்த கவலைப்படாதீங்க. அடிக்கடி நீங்க நான் பாட்டும் கொடுத்து விட்றேன், சரியா? இந்த மூணு பாட்டி கேட்டு நியூஸ் முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். ஸ்டே டியூன்ட்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மசாலா கஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நினைவு சின்னத்தை அகற்றலாம், திலீபனை தமிழர்களின் நினைவில் இருந்து அகற்ற முடியாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உரிமைகளுக்காக தனது உயிரையே தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்ற நிலையில் அவரது நினைவிடத்தில் நிறுவப்பட்டிருந்த திருவுருவச் சிலையை இலங்கை காவல்துறையினர் அகற்றியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கை காவல்துறையின் இந்நடவடிக்கைக்கு உலகெங்கும் பரவி வாழும் 12 கோடி தமிழர்களும் ஒரு சீர கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜிம் வீரமணி போக்சோ வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு திமுக புகார் மனு அளித்துள்ளது. இவ்வழக்கில் திமுக மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய மூவரையும் சம்மன் செய்து விசாரணைக்கு அழைத்து அவர்களிடம் உள்ள ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவிடம் திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு எம்பி புகார் மனு அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 60 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த தொடர் மழையினால் 31 பேர் உயிரிழந்தனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக உத்தரப்பிரதேசம் முழுவதும் கடந்த சனிக்கிழமை முதல் கனமழை பெய்ய தொடங்கியது. மாநிலம் முழுவதும் நேற்று வரை 60 மணி நேரத்துக்கும் மேலாக இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்தது. அனர்த்தங்களில் சிக்கிய 62 பேர் காயமடைந்துள்ளதுடன் 2254 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இந்த ஆண்டில் டெங்கு நோயினால் 100,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். செப்டம்பர் 27ஆம் தேதி வரை 127 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 4,637 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஆகஸ்ட் மாதத்தில் 10,155 பேருக்கும் ஜூலை மாதத்தில் 29,964 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழைக்கால நிலைமைகளுக்கு மத்தியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிராந்திய மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் சுயக்கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாயித் பதர் அல் புசாயிதி ஐநாவில் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபையின் 81வது அமர்வில் உலக தலைவர்கள் முன்னிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். பிரச்சினைகளுக்கு நீடித்த தீர்வை ஏற்படுத்துவதற்கு உரையாடலே சிறந்த வழி என குறிப்பிட்ட அவர், அனைத்து தரப்பினரும் பொறுமையுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் செயற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமற்ற வழிகளில் பகிரப்படும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்வதை ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்கள் தவிர்க்க வேண்டும் என சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற செயலிகள் மூலம் மால்வேயா எனப்படும் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள் தனிநபர்களின் சாதனங்களில் ஊடுருவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் அதிகளவான செயலிகள் பதிவிறக்கம் செய்யப்படும் பகுதிகளில் அமீரகமும் ஒன்று என்று GISEC குளோபல் 2026 நிகழ்ச்சியினிடையே பேசிய ப்ரொடெக்ட் AI நிறுவனத்தின் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவுக்கான பிராந்திய தலைவர் புஷ்கர் சிங் தெரிவித்தார். இதனால் முறையான செயலிகளைப் போல் தோற்றமளிக்கும் தீங்கிழைக்கும் செயலிகளுக்கு அமீரகம் முக்கிய இலக்காக இருப்பதாக அவர் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிப் போட்டிக்கான தகுதியில் 8வது இடம் பிடித்த ஈஷா பரபரப்பான பல ஷூட் ஆஃப் சுற்றுகளை கடந்து பதக்கத்தை உறுதி செய்தார். சீனாவின் சியாவுக்கு எதிரான போட்டியில் இருவரும் 38-38 என சமநிலையில் இருந்த நிலையில் இறுதியில் ஒரே ஒரு ஹிட்டில் பின்தங்கி ஈஷா தங்கப்பதக்கத்தை தவறவிட்டார். 21 வயதான ஈஷா 2026ஆம் ஆண்டில் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் சிறப்பான ஃபார்மில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. புஜிராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் கோயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று அமீரகத்தில் 18.6 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அலைனில் உள்ள ராக்னா பகுதியில் இன்று அதிகாலை 6 மணிக்கு இந்த வெப்பநிலை பதிவானதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: Star of the month.
6: Singer Hariharan.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
3: I think he's hot.
4: Isn't he cute?
5: He's a

பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM.
0: என்ன விலை படத்துக்கான கப்புள் பாசஸ் வின் பண்ணலாம்? என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இந்த ஒரு மணி நேரம் சிக்மா திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்கத்தில் சிக்மா படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐம் சாரி, ஃபார்ஸ் ஃபிலிம் வந்து யூஏயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்தில் சந்தீப் கிஷன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார், இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார், சிக்மா திரைப்படத்துடைய இசையமைப்பாளர்? ஆப்ஷன் ஏ தமன், ஆப்ஷன் பி சாயபேங்கர். ஆப்ஷன் ஏ தமன், ஆப்ஷன் பி சாயபேங்கர். சரியான பதில 050-252-8940 நீங்கள் அனுப்பணும். உங்கள் பேர் எமிரேட் நேமியும் சேர்த்து போட்டு நீங்கள் அனுப்புறது மூலமாக நீங்கள் வின் பண்ணுவீங்க கபில் பாசஸ். ஓகேவா, சிக்மா படத்துக்கான கபில் பாஸ் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க வழங்கப்படும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay. மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த சைபர் கிரைம், ஏகப்பட்ட சைபர் கிரைம்ஸ் இப்போ ரீசன்ட் டேஸாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபேக் ஆப் லிங்க்ஸ் வாட்ஸ்அப் டெலிகிராமில் வந்து நிறைய இப்போ அனுப்பப்படுது. ஸோ வாட்ஸ்அப் டெலிகிராமில் வரக்கூடிய ரேண்டமான லிங்க்ஸை குறிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. கேஷுவலாக விபிஎன் யூஸ் பண்ணுறது, ப்ராக்ஸி சர்வீசஸ் யூஸ் பண்ணுறது, இதுவுமே வந்து அட்டாக்கர்ஸ்க்கு ஒரு கேட்வேவாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஃபைன்ஸும் போடப்படலாம். அதனால் ரீசெண்டாக சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது நிறைய வார்னிங்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக கொடுப்பாங்க. பட் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க, வரக்கூடிய லிங்க்ஸை ரேண்டமாக நீங்கள் தொட்டு அதனுள் நீங்கள் செல்லும் பொழுது அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்களே உள்ள தூக்கி போட்டுக்கிறீங்கன்றதான் உண்மை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சேர்ந்து எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ் UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/AE/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
8: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
7: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
5: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷனான 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். மசாலா கேஃபே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். டிராபிக் எங்க இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல சிக்மா படம் இந்த வாரம் யூஏல ரிலீஸ் ஆகுது. இது யாரோட இது வரை இருக்கு? ஓகே ஓகே ஓகே, அவரு எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, யாருன்னு சொல்றேன். ஸோ சிக்மா படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தமன், ஆப்ஷன் பி சாயபேங்கர், 0502528940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்கள் கபுல் பாஸ் வின் பண்ணலாம். ஆன்சரை போட்டு அப்படியே உங்கள் பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டுருங்க, மறந்துடாதீங்க. சரியா? யார் தெரியுமா அது அந்த ஸ்லாங்கு? இப்போ தான் முடிஞ்சு.
1: எங்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகநிலையில் பல்வேறு துறைகளையும் வருங்கள் பார்ப்போம். அவரு
0: ஐயோ செமையாக இருக்கு தெரியுமா, அவரை போட்டு செமையாக கலாச்சிட்டு இருப்பாரு இவரு. லைக் ஆப்போசிட்டில் உள்ளவர் பயங்கரமாக அப்படியே விவாதம்லாம் சூப்பராக, யூடியூப்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ அந்த டிபேட்லாம் பார்த்தே டைம் ஓடிடுது. சவுக் சங்கர் காதில் போட்டு தூங்குறவங்க தான் பாதி பேர் இருக்காங்க. இப்போ வயசு வித்தியாசமே பார்க்காம ரசிக்கிறாங்க எல்லாரும். ஓகே ரைட், இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு
2: பார்த்துட்டுருவோம். Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ரைட்டு, இன்னைக்கு மண்டே அப்படின்றதுனால டிராஃபிக் வந்து ஆப்வியஸா அதிகமா தான் இருக்கும். எஸ், எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கா? எந்த லெவலில் போயிட்டு இருக்கு? துபாயிலேருந்து வரேன் நானு. துபாயில வந்து D63 உம்சுகிம்ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டே இருக்கு, அதனால அங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. சர்வீஸ் ரோட்ல நீங்க D72 ஜாயின் ஆகும் போது, அதே மாதிரி நீங்க JVC பக்கம்லாம் வந்தீங்கன்னா பெருசாலாம் டிராஃபிக் இல்லை. இப்போ துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் கிட்ட ராசல் கோரோட்ல கொஞ்சம் அப்படி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. E311 ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்கு, லைக் ஃபாஸ்ட் மூவிங்கா தான் இருக்கு. மலையா ஸ்ட்ரீட்ல மட்டும் நல்லா ஸ்லோவா இருக்கு. மற்றபடி சார்ஜா ரிங் ரோட்லாம் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. இப்போ E11 டுவர்ட்ஸ் அபுஷாகரா கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி வேற எங்க ஷார்ஜாக்குள்ள ஒரு கிராஷ் பார்த்தனே அபுஷாகரால, S112 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் அதாவது ஜுபைலேருந்து ரோலாலேருந்து நீங்க அப்படியே டுவர்ட்ஸ் E11 வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி வாசிட் ஸ்கொயர் ரவுண்ட் போட்டு நோக்கி அஜ்மான்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. பார்த்து பொறுமையா வாங்க.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் அன்டில் நவம்பர் 7.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வேதாமிரத ஆயுர்வேதால க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, முக்கியமாக சொல்லுங்க அதை, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸை வழங்கி நீட்டாக அழகான பேக்கேஜஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் தீபா புருஷோத்தமன் வேதாமிரத் ஆயுர்வேதிக் சென்டரில் இருக்காங்க. அல்லாதா டூவில் இருக்கக்கூடிய வேதாமிரத் ஆயுர்வேதிக் சென்டருடைய ஃபோன் நம்பர் 04-355-5139, அதாவது 04-355-139 அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இன்ட்ரடக்டரி ஆஃபராக அவையங்கும் கிழி ஸ்ட்ரீம் பாத் ஃபேஸ்பாக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams கிடச்சிட்டு, வேற எங்கேயுமே இந்த ஆஃபர்லாம் கிடைக்காது. ஸோ மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். அண்ட் இப்போ சிக்மா படத்துக்கான கபிள் பாஸ் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜேசன் செஞ்ச இயக்கத்தில் வெளிவர போகிற சிக்மா படத்துடைய இசையமைப்பாளர் யார்? ஆப்ஷன் ஏ தமன், ஆப்ஷன் பி சாயபேங்கர். சரியான பதில 0502528940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து வின் பண்ணலாம். உங்கள் பேர் எமிரேட் நேமே சேர்த்து போட்டுருங்க. அண்ட் ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் மென்ஸ் டீம் டைரக்டாக செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் அவங்க வந்து ரேங்கிங்கில் முன்னிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காரணம் தான். ஸோ மழை காரணமாக இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. அதனால் இந்தியா செமிஃபைனல் போயிட்டாங்க. ஏ இன்னொரு பக்கம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நேற்று வந்து கேரளாவில் நடந்துச்சு. அதில் நம்ம சீக்குபையா, விராட் கோலி அண்ட் சுபன் கில் செஞ்சுரி போட்டாங்க. பட் விராட்டோட செஞ்சுரிக்கு நாடே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடிச்சு. விராட் இந்த மாதிரி ஒரு டயத்தில் ஃபார்மை கெயின் பண்ணும்போது அடுத்த வருஷம் அவர் ஆடக்கூடிய வேர்ல்டு கப் அன்பிலீவபிளாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம், இந்தியா தான் ஜெயிக்கிறாங்க, 27 இந்தியா தான் ஜெயிக்கிறாங்க. நேற்று நானே என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தேன், ஏன்டா அவன் சொன்னான் என்கிட்ட மறுபடியும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனலுக்கு வரணும். நான் கேட்டேன், ஒருவேளை மறுபடியும் தோத்துட்டா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு 20-25 வருஷம் ஆயிருமேடான்னு. வேணே வேணாம், எனக்கு ஆஸ்திரேலியாவே வேணாம், யார் வேணால் ஒருத்தன் ஜெயிச்சா போதும் அப்படின்ட்டான். ஸோ அதனால் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்ம இந்த வேர்ல்டு கப் எதிர்கொள்வோம். இப்பயே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டு பாருங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நமக்கு.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பாரத தாயின் விடுதலைக்காக இளம் வயதிலேயே தனது வாழ்வை அர்ப்பணித்து அச்சமற்ற தேசப்பற்று மற்றும் தியாகத்தின் அடையாளமாக திகழ்ந்த மாவீரர் பகத்சிங் அவர்களின் பிறந்த தினம் இன்று. அடிமைத்தனத்துக்கு எதிராக துணிச்சலுடன் குரல் எழுப்பிய பகத்சிங் அவர்கள் இளைஞர்களிடையே தேசப்பற்று தன்னம்பிக்கை மற்றும் சமூக அக்கறையை விதைத்த மகத்தான புரட்சியாளராக வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படுகின்றார் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்த மாவீரர் பகத்சிங் அவர்களின் தியாகத்தையும் தேசப்பற்று நிறைந்த வாழ்க்கையையும் இந்நாளில் போற்றி வணங்குவோம் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது வீரமும் அர்ப்பணிப்பும் வருங்கால தலைமுறையினருக்கு என்றும் உத்வேகமாக திகழட்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லி NCR பகுதியில் பேருந்தில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. சமீபத்தில் டெல்லி NCR பகுதியில் பதிவான பாலியல் குற்றங்கள் குறித்து நீதிபதிகள் JB பார்த்திவாலா மற்றும் கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 4 தேதி கிரேட்டர் நொய்டாவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஸ்லீப் பேருந்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தற்போது அமலில் உள்ள எரிபொருள் சில்லறை விலைகள் சர்வதேச சந்தையின் குறைந்தபட்ச விலையை காட்டிலும் குறைவாக இருப்பதாக லங்கா இந்தியன் ஆயில் கம்பெனி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கே ரகு தெரிவித்துள்ளார். இதனால் எரிபொருள் சில்லறை விலைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அந்நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் இருந்து கிடைக்கும் போட்டித்தன்மை வாய்ந்த விலையில் எரிபொருளை கொள்முதல் செய்து வருவதாக தெரிவித்த அவர், தற்போதைய சில்லறை விற்பனை விலை கொள்முதல் செலவையை முழுமையாக ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பரில் தேசிய தினத்தை முன்னிட்டு குடியிருப்பாளர்களுக்கு 5 வரை நீண்ட விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் குறுகிய பயணங்களுக்கான முன்பதிவுகள் அதிகரித்து வருவதாக பயணத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் 1 முதல் 3 வரை நினைவு தினம் மற்றும் தேசிய தின விடுமுறைகள் தொடர்ந்து வருவதால் வார இறுதியுடன் இணைத்து நீண்ட விடுமுறையாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இந்த நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி தீவக பகுதிகள், கடற்கரை சுற்றுலா தலங்கள் மற்றும் குறுகிய விமான பயணத்தில் சென்றடையக்கூடிய இடங்களுக்கு செல்ல அமீரக குடியிருப்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேசிய தின விடுமுறை காலத்தில் விமான இருக்கைகள் மற்றும் தங்குமிடங்களுக்கான தேவை அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்கூட்டியே முன்பதிவு செய்யுமாறு பயணத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கின் முக்கிய கடல்வழி பாதைகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் பேசிய சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான், சர்வதேச கடல்வழி போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாக்க அனைத்து நாடுகளும் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கிய பின்னர் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி தரப்பு தெரிவித்துள்ளது. அதேபோன்று ஏமனில் ஹூதி அமைப்பின் தாக்குதல்கள் காரணமாக செங்கடல் மற்றும் பாப் அல் மந்தீப நீரிணையிலும் கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் ஆண்கள் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையிலான முதல் காலிறுதி போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. போட்டியின் விதிமுறைகளின்படி ICC T20 தரவரிசையில் ஹாங்காங்கை விட உயர்ந்த நிலையில் இருந்த பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இதனால் ஹாங்காங் அணியின் ஆசிய விளையாட்டுப் போட்டி பயணம் காலிறுதியுடன் முடிவுக்கு வந்தது. எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதியில் பங்களாதேஷ் மற்றும் மலேசிய அணிகளுக்கிடையிலான காலிறுதியில் வெற்றி பெறும் அணியை பாகிஸ்தான் எதிர்கொள்ளவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்எல்சி, ஜெனியூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே மது மறுபடியும் உங்களோட வந்துட்டு பேசுறதுக்காக அடுத்த ஒரு மணி நேரமும்
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: எத்தியாட் ரயில் துபாய்க்கான புக்கிங்ஸ் இப்பொழுது ஓபன் செய்யப்பட்டுள்ளது. டிக்கெட் ஃபேர்ஸ், ட்ரெயின் டைமிங்ஸ், பார்க்கிங் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பேசஞ்சர் சர்வீசஸ் ஃப்ரம் துபாய் டு அபுதாபி செப்டம்பர் 30th, விச் இஸ் ஃப்ரம் டே ஆஃப்டர் டுமாரோ ஆரம்பிக்க இருக்கு. ஃபேர்ஸ் வந்து 39 திர்ஹம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபுஜேராக்கு 29 திர்ஹம்ஸ். துபாயிலேருந்து நீங்கள் அபுதாபி போனோம் அப்படின்னா 39 AED, ஃபுஜேரா போனோம்னா 29. ஸ்டேஷன் வந்து அஃப்கோர்ஸ் அல் எலாயி ஸ்டேஷன், ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோ பக்கத்துலையும் இருக்குது. ஸோ 265 பார்க்கிங் ஸ்பேசஸோட இந்த ஸ்டேஷன் வந்து துவங்கப்பட்டிருக்கு. டாக்ஸிஸ், ரைட் ஹெயிலிங் சர்வீசஸ், துபாய் மெட்ரோ ரெட் லைன் கனெக்டிவிட்டி அண்ட் பஸ் கனெக்ஷன்ஸ் கூட இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் வந்து 39 அண்ட் ப்ரீமியம் 109, அதாவது அதுலேயுமே கேட்டகரி மாறுது. 1:14 PM டு 2:18 PM ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 129 திர்ஹம்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 109 எல்லாத்துக்கும் 109 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 5th வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு. 1 hour and 4 minutes டோட்டல் ட்ராவல் டைம் உங்களுக்கு, 1 hour and 4 minutes. ஸோ அபுதாபி டு துபாயை பொறுத்த வரைக்கும் அதுவுமே 1 hour and 4 minutes தான். காலையில் 6:43 முதல் ட்ரெயினும், ஈவினிங் 5:43 கடைசி ட்ரெயினும் வந்து உங்களுக்கு இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கு. எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center,

0: நானே போன வருஷம் தான் சரி ஓகே பெரிய படங்களுக்கு எல்லாம் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கலையே சொல்லி வருத்தப்பட்டேன். தக்லீஃப், கூலி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமா நம்ம எதிர்பார்த்தோம், பட் எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சான்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாங்க. பட் இந்த வருஷம் நம்ம வழியெல்லாம் பக்கத்து இண்டஸ்ட்ரிக்காரங்க வாங்கிக்கிட்டாங்க.
1: பாரடைஸ், டாக்ஸிக்
0: பயங்கரமா இருக்காமே ரெண்டு படமும், நான் இன்னும் பார்க்கல ரெண்டுத்தையும். ஸோ அதான் நிறைய பேர் சொன்னதே கேட்டேன் நான். நம்ம ப்ளூவோட ரிவ்யூவும் பார்த்தேன், ப்ளூ வந்து பயங்கரமாக கலாச்சிருக்காரு. ஒரு படத்தை பார்த்தே இந்த படம் தான் இந்த வருஷத்தோடைய மொக்க படம் அப்படின்னு நினச்சேன்னா, அடுத்து இன்னொரு படம் வருது அதுதான் இந்த வருஷத்தோட மொக்க படமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பயங்கரமாக, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எல்லா படத்தையும் பார்க்கக்கூடிய அவருக்கு ஒரு தனி மனதைரியம் உள்ளதல்லவா. ஓகே, இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சும்மா நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இன்றைக்கி ஃபேமிலி டே, ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி டே, குட் நெய்பர் டே. நிறைய பேர் சொல்லுவாங்களா சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பேரே தெரியாது, அது உண்மைதான் தெரியுமா எனக்குலாம், ஆனால் இப்போ பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க பேர்லாம் தெரியும். எங்கள் அம்மா பாட்டிலாம் போய் எல்லாத்தையும் பேசுவாங்க, நானே ஒய்ஃப்மே பேசுவோம். ஸோ எனக்கு வந்து நெய்பர்ஸ் பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காமா, அண்ட் இன்டர்நேஷ்னல் போக் டே அப்படின்லாம் சொல்கிறாங்க, POKE போக். அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் நம்ம இது வேற போக், ஆனால் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் போக்டியூ அப்படின்னு வரும் தெரியுமா, அதுவும் சும்மா அதெல்லாம் ஒரு ஃபீச்சர். என் ஃப்ரெண்ட்லாம் இருப்பான், யாரில் ப்ரொஃபைல்லாம் கிடைக்குதோ எல்லாரையும் போய் போக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜென்சிக்கெல்லாம் அது தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் ஒன்று இருக்கும் போக், அது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு காலத்தில் பர்த்டேவே நம்ம வந்து ஃபேஸ்புக் பார்த்தான் தெரிஞ்சுக்குவோம், ஏ இவனுக்கு பர்த்டே வாடா நோட்டிஃபிகேஷன் வரும், இவருக்கு இன்றைக்கி பர்த்டேடா போய் விஷ் பண்ணு அப்படின்னு. அதை பார்த்துட்டு நம்ம விஷ் பண்ண காலங்கள்லாம் உண்டு ஃபேஸ்புக்கில், அதெல்லாம் மறக்க முடியாத அன்பிலீவபிள் மெமரிஸை கொடுத்த ஒரு காலங்களில்.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: All right, எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெருசாக எங்கேயுமே இல்லை. துபாய்க்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாய் வந்து நல்லாவே ஃப்ரீயாக தான் இருக்குது. அதேமாதிரி ஷார்ஜால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசித் ஸ்கொயர், கல்ச்சுரல் ஸ்கொயர் கிட்ட கொஞ்சம், மலையா ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் E11 அல்நாதா தாண்டி டுவர்ட்ஸ் அபுஷாகரா போயிட்டுருக்கீங்கன்னா அஞ்சா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. E311 டுவர்ட்ஸ் துபாயும் ஷார்ஜாவும் குட்டி குட்டி பேச்சஸில் ஸ்லோவாக இருக்கே தவிர மற்றபடி எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10

0: சத்யா.
1: Brought to you by Basha Bhai Biryani, Wasil Hub, Block 4, Karama. E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
2: Irkave irukku. Zoho Books.
1: Idenna pudhu software
3: ah? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
1: So all under one roof, correct ah?
3: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: என்ன கண்ணா, 91 போடு.
2: என்னது?

0: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, பாட்டு கொடுத்துட்டு நான் இங்கே வந்து கிளம்புவதற்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள்ல அன்பிலவன் படமும் ரிலீஸ் ஆகுது. அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன்லாம் நடிச்சிருக்காங்க. 2 அக்டோபர் ரிலீஸ் ஆகிற அன்பிலவன் படத்தை அபிரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் simplysound.tv. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: நசுருதீன் பேசுறேன்.
0: நசுருதீன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். சாப்பிட்டாச்சா? ஓகே, ஏன் ரொம்ப சோகமா பேசுறீங்க?
1: ஊர்ல இருந்து வந்தனா.
0: பேசுறீங்க
2: ஹலோ, வணக்கம். நான் ஜோஷ் பேசுறேன், அண்ணன்ல இருந்து பேசுறேன்.
0: ஜோஷ், சொல்லுங்க சார். ஜோஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சார். உங்க அப்ளிகேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓ, வெரி குட், வெரி குட். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: இங்க தமிழ் எம்ஏ படத்துல இருந்து பறவை எங்க இருக்கிறாய்.
0: ஓகே, நான் போடுறேன்.
2: தேங்க்யூ சோ மச். உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சு.
0: அப்படியா? மகிழ்ச்சி, உங்களோட பேசுறதுல பெரிய மகிழ்ச்சி.
2: தேங்க்யூ.
0: ஹேவ் எ நைஸ் டே. யா, பை. ரெண்டு பாட்டையும் போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து உங்களை 11 மணிக்கு சந்திக்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக 9 ஆக போகுது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தமிழ் எஃப்எம்ல வந்துகிட்டே இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் தொடங்கப்பட உள்ள புதிய பயணிகள் ரயில் சேவைக்கான டிக்கெட் முன்பதிவை எதிஹாத் ரயில் மீண்டும் தொடங்கியுள்ளது. துபாய் அபுதாபி இடையிலான ரயில் சேவை தொடங்க இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் டிக்கெட்டுகள் மீண்டும் விற்பனைக்கு வந்துள்ளன. செப்டம்பர் 22 டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டு பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது எதிஹாத் ரயிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். துபாய் அபுதாபி இடையிலான பயணிகள் ரயில் சேவை செப்டம்பர் 30 தொடங்குகிறது. ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட்டில் உள்ள அல் எலாயிஸ் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் அபுதாபியில் உள்ள முகமது பின் ஜாயத் நகரை சென்றடையும். சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பின் அப்துல்லா அதிகாரப்பூர்வ பயணமாக அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி சென்றடைந்துள்ளதாக சவுதி அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது அவர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பில் சவுதி அரேபியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் முக்கியமான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: ஜிம் வீரமணி மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிம் வீரமணி மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கை பதிவு செய்து சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தனது மகள் வீரமணியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக பெண்ணொருவர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு போக்சோ வழக்கில் கைதாகி புழல் சிறையில் வீரமணி அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு வழக்கு அவருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெம் வீரமணி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை திமுகவினர் பின்பற்றி வருவதாகவும், ஆனால் தாவிகாவினர் இந்த விவகாரம் குறித்து தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். நீதிமன்றத்துக்கு தாவிகாவினர் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். 2026 இதுவரை இல்லாத அளவுக்கு ரான்சம் வேர் தாக்குதல்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 1034 நிறுவனங்கள் ரான்சம்வேர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாகவும், அவை பொதுவெளியில் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 ஒரு மாதத்தில் பதிவான ரான்சம்வேர் பாதிப்புகளின் எண்ணிக்கையில் இது அதிகபட்சமாகும். ஆசியா பசிபிக் பிராந்தியத்திலும் ரான்சம்வேர் தாக்குதல்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவை அதிகம் இலக்காகிய நாடாக இருந்ததாக அவ்வறிக்கை கூறுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: சர்ச்சைக்குரிய கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே 4வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரபல இந்திய சொத்து அபிவிருத்தி நிறுவனமான கிறிஷ் நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி மோசடி மற்றும் லஞ்சம் பெற்றமை ஆகிய குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான தென்னாப்பிரிக்காவின் உத்தேச அணியில் காகிசு ரபாடா இடம்பெற்றுள்ளார். இந்த தொடர் எதிர்வரும் ஆகஸ்ட் 9 டர்பனில் தொடங்குகிறது. குளிர்கால பயிற்சியின் போது ஏற்பட்ட தொடை பிந்தசை காயத்தில் இருந்து ரபாடா தற்போது குணமடைந்து வருகின்றார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அணிக்குள் பயிற்சி ஆட்டத்துக்கு பிறகு முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் பங்கேற்கும் நிலை குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அக்டோபர் 9 தொடங்கும் முதல் டெஸ்டில் ரபாடா களமிறங்குவாரா என்பது அந்த பயிற்சி ஆட்டத்துக்கு பிறகே உறுதி செய்யப்படும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since
5: 1982. குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
6: Star of the month.
7: Singer Hariharan.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணி வந்திருக்கேன் இன்றைக்கும் விளகரம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம தொடர்ந்து பேச போறோம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு. சரி, தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் வெற்றிகரமா தொடங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா குழந்தைகளையும் அப்படியே தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு அந்த மாதிரியான காட்சிகள் முதலமைச்சரோடது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வேண்டும் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் என்ன? வேண்டும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வேண்டாம். ஆனால் இந்த வேண்டாம் என்ற சொல்லே தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படி தவறாகும்? வேண்டும்க்கு வேண்டாம் தானே எதிர்ப்பதம். என்ன பிரச்சனைனா, வேண்டாம் என்ற சொல்ல வந்து நம்ம பிரிச்சு பார்க்கும்போது வேண்டு ஆம் அப்படின்னு வருது இல்லையா. வேண்டு ஆம், ஆம் அப்படிங்கிறது என்ன? அது வந்து எதிர்ப்பதமா நம்ம இதை எடுக்க முடியாது. அது வந்து நேர்மறையான ஒரு சொல் தான் ஆம் அப்படிங்கிறது இல்லையா. அப்ப எப்படி அது வேண்டாம் என்ற எதிர் கருத்து தரக்கூடிய சொல்ல அந்த நேர் பொருள் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான். அதற்கு ஒருத்தர் வந்து இப்படி விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆமா, சரிதான். அப்ப எப்படி சொல்லணும், வேண்டும் என்பதற்கு என்ன எதிர் சொல்ல நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, வேண்டா அப்படின்னு சொல்லணும். இம் என்ற விகுதி வந்து நாம சேர்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆமா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருந்தது இல்லையா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அதை வந்து புழக்கத்துக்கு அப்படியே கொண்டு வாங்க, நீங்களும் பயன்படுத்துங்க. வேண்டாம்னு சொல்லாம வேண்டா அதோட நிறுத்தி கொண்டா போதும். சரி, அடுத்து பாட்டு வருது. பேக் டு பேக் 2 பாடல்கள்ல என்னென்ன பாட்டு அப்படின்னா, நெஞ்சோரத்திலே பாட்டு வருது பிச்சைக்காரன் படத்துல இருந்து. கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: Two parts.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ் ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
3: இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?
0: கான்டெஸ்ட்ல கலந்துக்க போறோம். எஸ் சந்தீப் கிஷன், ஃபாரியா அப்துல்லா, ராஜசுந்தரம் மற்றும் பலர் நடிப்பில், தமன் இசையில், ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
6: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
7: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
6: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
8: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

தரவுகளால வரலாற்றை நாம வந்து எப்பவுமே கட்டமைக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டுக்கதைகளால நம் மீது ஒரு வரலாறு என்ற பெயர்ல அது கட்டமைத்து விடப்படும் அப்படின்னு சிந்துவெளி ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய நேர்காணல் ஒன்று, அவருடைய உரை ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. அதுல வந்து அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இதுதான். எப்பவுமே நம்ம வரலாறு என்பது நம்ம கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய வரலாறு என்ன, என்னுடைய மூதாதையர்கள் யாரு அப்படிங்கிறது வரைக்கும் நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏன்னா வரலாறு என்பது இன்றைய அரசியலுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லையா. வரலாறு தெரியாம நாம அரசியல் பற்றி பேச முடியாது. இன்றைய சமூகத்துல வந்து, இன்றைய உலகத்துல அரசியல் வந்து மிக முக்கியமான ஒரு கூறா நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது வரலாறு தெரியல அப்படின்னா அரசியலை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனாலவே நம்ம வரலாறு கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வரலாற்றை வந்து தரவுகளால நாம கட்டமைக்கணும். சரியான தரவுகள் இருக்கா, ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கறது அடிப்படையில. அப்படி இல்லை அப்படின்னா, நாம சும்மா போற போக்குல இதுதான் வரலாறு அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு போனோம் அப்படின்னா பலவிதமான கட்டுக்கதைகள் வரும். அந்த கட்டுக்கதைகள் எல்லாமே இதுதான் வரலாறு அப்படிங்கிற பெயர்ல நம்ம மேல திணிக்கப்படும், கட்டமைத்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு அருமையான விஷயம் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சிந்துவெளி ஆய்வாளரா இருக்காரு. உலகத்துல வந்து குறிப்பா இந்தியாவில எத்தனையோ இடங்களுக்கு அவர் வந்து பயணம் செய்து தரவுகள் அடிப்படையில வரலாறு பற்றிய விஷயங்கள் வந்து வெளி உலகுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடிக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒற்றுமைகள் பற்றி அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுல ரெண்டு நாகரிகமுமே மக்கள் சார்ந்த நாகரிகமா இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்திலையும் வந்து குப்பத்தொட்டி இருந்திருக்கு, கால்வாய்கள்லாம் இருந்திருக்கு. அதே நாகரிகம், அதே கட்டமைப்பு கீழடியிலையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா இந்த பகடை இருக்கு இல்லையா, பகடை உருட்டி விளையாடுவாங்க. இந்த பகடை பற்றிய குறிப்புகள் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல கூட இருக்கு. இது எல்லாமே கீழடியிலையும் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகத்திலையும் இருந்திருக்கு. அகழ்வாராய்ச்சிகள் வந்து அதற்கான ஆதாரங்களை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு உரையா இருந்தது. இந்த வரலாறு, இந்த அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா போய் அந்த ஒரு உரையை வந்து பாருங்க சரியா. அடுத்த சாட்டை படத்துல இருந்து சகாயனை பாட்டு வருது ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: சூட ஒரு பாட்டு incoming சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணல?
3: நீ ஃபைல் செய்யாதவா?
2: போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ், இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
7: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
9: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
10: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
12: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
15: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjuman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ராக்கி ஹரி அகழ்வாராய்ச்சி. இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சியாக இது வந்து பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஹரப்பன் சைட் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே தான் இந்த ராக்கிஹரி என்ற ஒரு இடம் இருக்குது. இதில் இந்த அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொள்ளப்படுது. பல வருஷங்களாக அது வந்து மேற்கொள்ளப்படுது. இதில் 2019 ஒரு பெண்ணினுடைய உடல் அதனுடைய எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இதை வந்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்க்குறாங்க. இந்த பெண்ணின் உடம்பிலிருந்து பெறப்பட்ட அந்த டிஎன்ஏ இந்தியாவில் வேறு எங்காவது இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய டிஎன்ஏயோட பொருந்துதா அப்படின்னு பார்க்குறாங்க. யாரோட பொருந்துச்சு தெரியுமா? தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருளர் பழங்குடியினர் என்று சொல்லப்படுற மக்களினுடைய டிஎன்ஏயோட அந்த பெண்ணினுடைய டிஎன்ஏ வந்து பொருந்தி இருக்கு. இப்போ ராக்கி ஹரி என்பது ஹரியானால இருக்கு, ஹரியானா மாநிலம், அங்கே மேலே வடக்கில். அப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்ணின் அந்த டிஎன்ஏ, அதுவும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னர் மடிந்த ஒரு பெண்ணினுடைய டிஎன்ஏ இங்க நம்ம தென்பகுதியில, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த இருளர் பழங்குடியினருடைய டிஎன்ஏயோட பொருந்துது அப்படின்னா, அந்த காலத்துல இந்த ரெண்டு இடங்களுக்கும் இடையிலான தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரியான மிக முக்கியமான ஆதாரமா அது பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, இதை விட ஆஸ்திரேலியாவில் வாழ்ற பழங்குடியினருக்கும் தென்னிந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கும் இடையிலான அந்த டிஎன்ஏ ஒற்றுமையும் வந்து மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுன்னு ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, மனிதர்கள் வந்து இந்த உலகத்துல எப்படி பறந்து விரிந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நாம என்ன சொல்றோம், இதுதான் என்னுடைய நிலம், இதுதான் என்னுடைய ஊரு அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம் இல்லையா. ஆனா யாது ஊரே யாவரும் கேளிர்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார் இல்லையா, கணியன் பூங்குன்றனார். அந்த வாக்கு வந்து இன்றைக்கும் நாம நம்மளை வந்து யோசிக்க வைக்குதுன்னா எப்படி. அப்போ உலகத்துல மனிதர்கள் வந்து இப்படி வியாபித்து வாழ்ந்திருக்காங்க பல இடங்கள்லையும். இதுதான் என் ஊர், இதுதான் என் நிலம்னு என்னால சொந்தம் கொண்டாடவே முடியறதில்ல நிறைய நேரங்கள்ல. இப்பவுமே வந்து நாம பிறந்தது ஒரு இடமா இருக்கும், வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும், வாழ்றது ஒரு இடமா இருக்கும், எதிர்காலத்துல வாழ போறது கூட வேறு ஒரு இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. சரி, நீ வரும்போது பாண்டு வருது மழை படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: மண்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ் தி

0: 89.4 தமிழ் FM FM 89.4. We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்ட மட்டும் பாட்டு கொடுத்துட்டு போகலாமா? அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. ஈஜிப்துல குயின் நெஃபர்டிட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க வந்து குயின் எலிசபெத்துக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க. மிக முக்கியமான ஒரு அரசியா வந்து இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய கல்லறை எங்க இருக்கு அப்படிங்கறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அதே மாதிரிதான் குயின் கிளியோபெட்ராவுடைய கல்லறையும் வந்து

மன்னர் வந்து இருந்தார். அவர் ரொம்ப சின்ன வயசுல வந்து இறந்து போனவர் ஈஜிப்துல. அவருடைய கல்லறை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கல்லறையா இருக்கு ஈஜிப்தை பொறுத்தவரையில. அப்போ அந்த கல்லறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவருக்கு உள்ள வந்து ஸ்கேன் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ளேயும் ஏதோ சேம்பர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நெஃபர்டிட்டியோட கல்லறை கூட இதுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான ஆய்வுகள் வந்து இனிதான் தொடங்க போறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்ன நடக்குது, எப்படி இருக்கும், என்ன இருக்க போகுது உள்ள அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு. சரி, யாரு வந்திருக்கான்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? இன்னும் மாலை ஆகலையே. சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி. சரி, அவருக்காக சத்திரியன் படத்துல இருந்து மாலையில் யாரோ பாட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா முதல்ல வந்து இந்த மழை பாட்டு போட்டேன் இல்லையா, மழை வரும்போது, நீ வரும்போது நான் மறைவேனா. அப்போ யோசிச்சேன், இந்த மழையே இல்லை, எதுக்கு இந்த மழை பாட்டு நம்ம போடணும் அப்படின்னு. ஆனா இருக்கு, மழை இருக்கு. எப்போ இருக்கு அப்படின்னா, இந்த அக்டோபர் மாசம் தொடங்க போகுது இல்லையா, அதோட முதல் வாரத்திலேயே நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுலயும் சராசரியை விட அதிகமான மழை பொழிவு வர்றதுக்கான, பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்நினோ காலநிலை இருக்கு இல்லையா, அது வந்து வலுப்படுற ஒரு நிலை இருக்கிறதுனால மழை வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அதுவும் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை, இந்த வார இறுதியில, அதான அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரமா இருக்க போகுது முன் பகுதி. அப்போ மழை பெய்யும், மழை எதிர்பார்க்கலாம். சரி, மழை பெஞ்சா எங்க, இந்த பக்கம் எங்க வரப்போகுது, துபாய் பக்கம் எங்க வரப்போகுது, அலை புஜைரா அங்கதான் மழை பெய்யும் அப்படின்னு ஆர்ஜி பிரியா வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல இந்த தடவை கண்டிப்பா இங்க மழை வரும் அப்படின்னு. சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம், நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: A song. Call or WhatsApp 050-252-8940.
1: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: Time check. நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: முதலமைச்சர் விஜய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றுள்ளார். முதல்வருக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. இன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை மதுரையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் தற்பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றுள்ளார். அண்மையில் மீனாட்சியம்மன் கோயிலில் குடம் முழுக்க விமரிசையாக நடந்து முடிந்த நிலையில் முதல்வர் அங்கு சென்றுள்ளார். ஜிம் கிரனைட்ஸ் உரிமையாளர் வீரமணி மீதான பாலியல் வழக்கில் மக்கள் தகவல் அளிக்க போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வழக்குடன் தொடர்புடைய தகவல்களை 9345311676 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் பற்றிய விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பெறப்படும் அனைத்து தகவல்களும் விசாரிக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வீரமணி, சாந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
4: காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மீது தனது விமர்சனத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார். தேர்தல் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதுடன் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் குறித்து தனது எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: முறையற்ற ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றத்துக்காக தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12 தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சசி வீரவன்ச மன்றில் ஆஜராகியிருந்தார்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயின் குளோபல் வில்லேஜ் பெயரை பயன்படுத்தி விஐபி பேக்குகளை விற்பனை செய்வதாக கூறும் போலி இணையதளங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற இணையதளங்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான ஆன்லைன் தளங்கள் மூலம் விஐபி பேக்குகளை வாங்குவதை தவிர்க்குமாறு குளோபல் வில்லேஜ் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விஐபி பேக்குகள் தொடர்பான உண்மையான விற்பனை மற்றும் தகவல்களுக்கு குளோபல் வில்லேஜின் அதிகாரப்பூர்வ தளங்களை மட்டுமே பயன்படுத்துமாறும் பார்வையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: அமெரிக்காவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எதிர்பார்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்துக்காக நியூயார்க் சென்றுள்ள ஈரான் பிரதிநிதிகள் குழுவுக்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த திட்டமும் இல்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நியூயார்க்கில் உள்ள ஈரான் பிரதிநிதிகள் குழுவுக்கு நெருக்கமான பெயர் குறிப்பிடப்படாத ஒருவரை மேற்கோள் காட்டி அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் ஈரான் பிரதிநிதிகள் குழு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த திட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று லீவாவில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அலைனில் உள்ள ரக்னா பகுதியில் இன்று அதிகாலை 6 மணி அளவில் 18.6 டிகிரி செல்சியஸில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா மற்றும் ஃபுஜேராவில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எல் நினோ வலுப்பெறும் நிலையில் அக்டோபர் மாதம் முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சராசரியை விட அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: With Raja.
6: Stay tuned.

0: ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக். ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
2: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
0: One hour of non-stop Raja hits.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: We'll be back.
4: செலவு கணக்கு கூடவே இப்போ இன்வாய்ஸிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
5: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
4: அதேதான் எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்ஸிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
6: You are back.
11: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
12: Rock with Raja.

அடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா?
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by
7: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
2: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
8: You are back.
9: Mastro in

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: செய்திகள்.
3: துபாயில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இதய சிகிச்சை மற்றும் இதயம் தொடர்பான மருத்துவ நடைமுறைகளை மேற்கொள்ளும் நோயாளிகளில் இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் பெரும்பான்மையாக இருப்பதாக இரண்டு தனித்தனி ஆய்வுகளின் தரவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதய சிகிச்சை பெறும் நோயாளிகளில் சுமார் பாதி பேர் 31 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 29 அனுசரிக்கப்படும் உலக இதய தினத்தை முன்னிட்டு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. துபாயில் உள்ள ஆஸ்டர் மருத்துவமனை மன்கூல் 2018 முதல் 10,000 இருதய சிகிச்சை நடைமுறைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் ராஜதந்திர வழிமுறைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு தொடர்ந்தும் திறந்த நிலையில் இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது தாக்குதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கெதிராக நாடு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: கணக்கீட்டு பணியை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவை தமிழ்நாடு மின்சார வாரியம் கைவிட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். காலி பணியிடங்களை உள்முக தேர்வில் தேர்ச்சி பெற்றோரை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சுமார் 3.52 கோடி மின் நுகர்வோர் உள்ள நிலையில் பல இடங்களில் மின்சாரம் வழங்கலில் தடை ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலையை நிலவுகின்றது என்று கூறினார். இதனால் அரசின் மீது களங்கத்தை கற்பிக்கும் சூழல் எழுகின்றது. மின் தேவை அதிகரிப்பு, மின் நுகர்வோருக்கு சீராக மின்சாரம் வழங்க முடியாமை, மின் கணக்கீட்டில் தாமதம், கட்டண கணக்கீட்டில் குளறுபடி, மின் கட்டண உயர்வு போன்ற புகார்களும் நிகழ்காலத்தில் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: உத்தராகண்ட் மாநிலத்தின் கேதர்நாத் யாத்திரை பாதையில் சிக்கியிருந்த சுமார் 1,500 யாத்திரிகர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட சிற்பாசா பகுதியில் சிக்கித் தவித்த யாத்திரிகர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கௌரி குன் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக கேதர்நாத் செல்லும் யாத்திரை பாதையில் போக்குவரத்து மற்றும் மக்கள் நடமாட்டம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு யாத்திரிகர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: கொழும்பு நகரம் முழுவதும் நாளை முதல் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தலைமையில் முன்னெடுக்கப்படும் இந்த வேலி திட்டத்தின் கீழ் 121 பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய வேலை திட்டம் தொடர்பான விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: WPL 2027 சீசனுக்கு முன்னதாக நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் இருந்து கிரீஸ் ஹாரிஸ், லின்சி ஸ்மித், டி ஹேமலதா மற்றும் கௌதமி நாயக் ஆகிய 4 வீராங்கனைகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே 2026 WPL சீசனில் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியிருந்த எலிஸ் பெரி வரவிருக்கும் 2027 சீசனில் விளையாட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக 2026 சீசனில் தனிப்பட்ட காரணங்களை குறிப்பிட்டு எலிஸ் பெரி போட்டிகளில் இருந்து விலகியிருந்தார். தற்போது அவர் மீண்டும் அணிக்கு திரும்புவதற்கான தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music. Star of the Month.
5: Singer Hariharan.

0: பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஏன் 28ஆம் தேதி 29ஆம் தேதி 30ஆம் தேதி மூணே நாள் தான் தம்பி துபாயில் இருப்பேன். Of beautiful, beautiful people for 12 on the clock, and this is the evening cuddle. Yeah.

0: போது பாதி பாட்டு இதுலயே ஓடிருச்சு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததும் இப்படி ஒரு பாட்டு, ரெண்டாவது பாட்டு Bring it on, bring it on from Vanakkam Chennai. This is second song. ரெண்டாவது ரெட்டர் அனிருத்தோட இசையில அவரே பாடி பிரியா ஆனந்த் மிர்ச்சி சிவா நடிச்ச
1: எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த.
0: இது ரெண்டாவது பாட்டுனா மூணாவது பாட்டு பாருங்க எப்படி ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அப்படியே வந்து நாக்குல மிளகாய கடிச்ச மாதிரி சும்மா வெறி

0: கெட்டு போயிடு, நம்ம வாத்திரேடு வாத்திரே. எப்படி மூணு போட்டா சும்மா நறுக்குன்னு எடுத்து வந்திருக்கனா, அப்படி அப்படி இருக்கும், சும்மா பஞ்சியா இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, எனிவேஸ் வி ஹேவ் த்ரீ சாங்ஸ் பேக் டு பேக் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். யுஏஇ அப்டேட், மற்ற நியூஸ், இது எல்லாம் மூணு பாட்டு அப்புறம் தான். பாய்ஸ் ஃபுல் ஆக்ஷன் பார்க்க தான் இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு, 4 o'clock டு 8 o'clock. ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் தான் ஆர்ஜே பிராவோ.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID play responsibly. TNC supply.
6: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
7: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
6: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
8: ஜாய் அலகாஸ், world's favorite jeweler.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, செப்டம்பர் 28ஆம் தேதி. ஓகே ரைட், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 28, 29, 30 மூணு நாள் தான் வந்து தம்பி இங்கே இருப்பேன் துபாயில். அதுவும் இல்லாமல் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சிங்கப்பூர் விஜயம். ஸோ அதனால் யாராவது சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இஃப் சம் ஆஃப் யூஆர் லிசனிங் ரேடியோ ஃப்ரம் சிங்கப்பூர், லெட் மீ நோ. இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டேன், தமிழ்லையும் சொல்லிட்டேன். ஆறு நாள் நான் சிங்கப்பூரில் இருப்பேன், சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி. ஒரு சின்ன வேலையும் இருக்குது சிங்கப்பூரில். ஸோ அதனால் வந்து சரி ஓகே ரைட்டு கிளம்புவோமே, என்ன எவ்வளோ நாள் தான் ஒரே இடத்துல இருக்கிறது. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 5-6 நாள் ட்ரிப்பு எங்காவது போனால் தான் வந்து ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகுது, மைண்ட் வந்து புதுசாக திங்க் பண்ண தோணுது நமக்கு. ஸோ அதனால் அதான் இதான் மேட்ரு. ஸோ எனிவேஸ் திஸ் வாட் இட் இஸ். யாராவது இருக்கீங்க முன்னாடி சிங்கப்பூர் எங்காவது போயிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போப்பா நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு போகிறேன் சரியா, அப்புறம் இந்த மரீனா பே அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரெகுலராக கவர்ட் தான். ஸோ இப்போ அதை தாண்டி வேறு ஏதாவது லோக்கல் பிளேஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள். ஃபோன் இல்லை மெசேஜில் சொல்லுங்கள், அதை நம்ம வந்து ரேடியோவில் வச்சுக்கணும். ஓகே மெசேஜில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஓகே எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் ஆர்ஜி ப்ராப். ஓ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் யுஏஇ அப்டேட். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போகலாம், ஏன்னா குளோபல் வில்லேஜ் வந்து ஒரு வாட்டி ஒரு ட்ரிப்லலாம் முடிக்கவே முடியாது. இந்த வாட்டி போனால் அடடா அதை மிஸ் பண்ணிட்டுமே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் குளோபல் வில்லேஜ். கரெக்டாக சீசன் 31, 31வது சீசன் வந்து இந்த வருஷம் அக்டோபர் 14ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து குளோபல் வில்லேஜில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சிங்கிள் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் டிக்கெட் வாங்கலாம். இப்போ ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது இன்னும் ஈஸி, ஏன்னா கூட்டமான டைம்லாம் அங்கே போய் நின்றுட்டுலாம் இருக்க வேணாம். இப்போ இந்த விஐபி டிக்கெட்ஸ் வந்து நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் செல் பண்ணுறாங்களாம். ஓகே ஸோ அதனால் கொஞ்சம் பி வேர் அப்படிங்கிறாங்க. ஸோ குளோபல் வில்லேஜுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி அப்புறம் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் வந்து எங்ககிட்ட பல்காக டிக்கெட் இருக்கோம் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆன்லைனில் பே பண்ணுங்க, இப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஐபி டிக்கெட்டுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நிறையா ஒரு சில ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் வந்து ஃபேக் டிக்கெட்ஸ்லாம் விற்கிறாங்களாம். காசை கொடுத்து ஏமாந்து கண்ணில் தண்ணியோடு உட்காராதீங்கடா தம்பிகளான்றாங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, No. 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நீங்கள் வந்து குளோபல் வில்லேஜோட ஆக்சுவல் டிக்கெட்ஸ் வந்து இந்த கொக்கோகோலா அரீனா வெப்சைட் இருக்குல்ல, அங்கே தான் வாங்க முடியும், அங்கே மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா, இப்போ வேறு ஏதாவது வெப்சைட்டில் விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் மேக்ஸிமம் ஃபேக் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இல்லை யாராவது வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னால் அது ஓகே. ஸோ அதனால் குளோபல் வில்லேஜோட டிக்கெட்ஸ் வந்து கொக்கோகோலா அரீனா டிக்கெட் இதில் இருக்கும் பாருங்கள், நான் கொண்டாரு கழிச்சு அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதனால் இந்த ஸ்கேம்லலாம் போய் மாட்டிக்காதீங்க, முடிஞ்சால் நேரட்டாக டைரெக்டாக அங்கேயே போய் நேரடியாக வாங்கிக்கிங்க நீங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சரியான ஒரு பாட்டு வந்துட்டுருக்குங்களா, கருப்பு படத்துலேருந்து எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் வேறு. இது வந்து நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் கேட்ட வேர்ஷன் கிடையாது, இது எக்ஸ்டெண்டட் வேர்ஷன். சூப்பராக இருக்கும், கேட்டு முடியுங்க. ஓகே ஐ வில் பீ பேக் அண்ட் திஸ் இஸ் யா தி ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் நான் தான் ஆர்ஜே ப்ராவோ. ஓகே

0: தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: E-invoicing lang compulsory-a pannirkanume. Nee thayara?
2: Irukave irukku. Zoho Books.
1: Idenna pudhu software-a?
2: Adha illa. UAE la kattayamakkapattirukkira indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing-u sende Zoho Books-e paathukom.
1: So, all under one roof, correct-a?
2: Adhe dhaan ella service-kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books thayar.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கான் வாய்ஸஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர் ஷா அர்ஜானிலும்.
5: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant your trusted partner for tax compliance and business growth.
6: You are back. The evening correct. The evening correct. Traffic la matna unna time pass panna vekkatta. Gadagadana chaayanu kulichu onne vai panni kaatta. The evening correct.

0: 4:42.
1: நீங்க வந்து இந்த இன்னைக்கோ என்னைக்கோ ஒரு தான் அதுக்கு கேட்டீங்களா? 1 Sun 1 Moon கேட்டிங்களா? ஜெயிலர் 2 இருந்து. ஐயோ சூப்பராக இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் இருக்குது. அனிருத் வந்து ஹாலிவுட்டுக்கு மியூசிக் பண்ண போகணும்னு போன வாரம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். சரி ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இஸ் தட், ஓகே. பட் ஆக்சுவலி நானுமே ஒத்துப்பேன். ஆனால் ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி 5 பாட்டெலாம் போட முடியாதே, அதுதான் அந்த பிரச்சனை. ஏன்னா வந்து மியூசிஷியன்ஸ் மெயினாக வந்து இந்த பாட்டுனால தான் நம்மளை கட்டி போடுறாங்களே. அனிருத் வந்து போயிட்டாருன்னா பிஜிஎம்மில் கலக்கிடுவார் மனுஷன், கண்டிப்பாக கலக்கிடுவார், ஆனால் பாட்டு மிஸ் ஆகுமே. சரி ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். த கப்புள்ஸ் ரீட்ரீட்னு ஒரு படம் இருக்குது, சரியா? படம் வந்து இங்கிலீஷ் படம், ஆனால் அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ரஹ்மான், அதில் ஒரு தமிழ் பாட்டு இருக்கும். அந்த படம் நான் பார்த்ததில்ல, ரொம்ப பழைய படம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அந்த படத்தில் கப்புள்ஸ் ரிட்ரீட் தமிழ் சாங் அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அந்த பாட்டு வரும், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. நான் வந்து யோசிக்கிறேன், ஒரு 2013 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் மியூசிக்காலிட்டி இருந்துச்சு ரஹ்மான் அவரோட மியூசிக் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீ வினய் தாண்டி வருவாயால் நீ வந்து ஆர்வமில்லை கேட்டாலும் சரி, அதுக்கப்புறம் ஹொசானா கேட்டாலும் ரொம்ப வர மாதிரி இருக்கும். மன்னிப்பாயா நேத்துக்கு வந்து சும்மா நேத்துக்கு ஏதோ கார் ஓட்டிகிட்டு வரும்போது மன்னிப்பாயா சாங் போட்டு கேட்குறோம், ரொம்ப வித்தியாசமாக அங்கே எங்கேயோ கொண்டு போகுது அந்த பாட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரி மியூசிக் வந்து ரஹ்மான் கிட்டேருந்து வரமாட்டேங்குதே. என்னடா பட் இருந்தாலும் ஓகே, லெட் தட் மேன் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து மியூசிக்கால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஹி ஹட் டன் எவ்ரி திங், அதனால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அது ஒன்று. பத்து எனக்கு வந்து இந்த காதலிக்க நேரமில்லை என்று படம் வச்சே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அதில் வந்து என்ன இழு இழு இழுக்கு தேடின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு முதல் கேட்கும்போது என்னென்ன பயங்கரமாக இருக்கே, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன்னு இருந்துச்சு. 10 வாட்டி கேட்டதுக்கப்புறம் சே என்னடா இது, நல்லாவே இல்லை, இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா யூஸ்லாம் வந்து ரஹ்மானோட பாட்டு வந்து ஸ்லோ பாய்ஸ்ன்னுவாங்க, அதாவது முத கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு இருக்கும், ரெண்டாவது வாட்டி ஓகே, மூணாவது வாட்டி நல்லா தான் இருக்குது போல் பரவாயில்ல அப்படின்னு தோணும், நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விட்டுருவோம் அந்த பாட்டை கேட்குறதுல. ஒரு 3-4 மாதம் கழித்து மறுபடியும் அந்த பாட்டை ரேண்டமாக எங்கேயாவது கேட்டாலோ இல்லை ரேடியோவில் இந்த மாதிரி அதை யாராவது கேட்டாலோ அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து ஜென்ரலாக ரஹ்மானோட பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற எசன்ஸே அதுதான், ஸ்லோ பாய்சன். ஆனால் எனக்கு இந்த காதலிக்க நேர்மில்லை அதுக்கப்புறமா வந்த ஒரு சில ஆல்பம்லாம் வந்து எப்படின்னா வந்து மொதல் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா தான் நல்லா இருக்குப்பா அப்படின்னு, அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை, என்னடா இது என்னடி இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா மியூசிக்காலிட்டிஸ் இஸ் சேஞ்சிங். அண்டு அதுக்கப்புறம் ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எப்படின்னா ஒன் டைம் பண்ணுற மாதிரி ஒரு சில பாட்டு நல்லாயிருக்கும், அவங்களோட மற்ற ஆல்பம் போய் கேட்டிங்கன்னா என்ன இது பக்கத்தில் கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சில பேர் வந்து அண்டர் ரேட்டடாகவே இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர் ரேட்டடாக இருந்து கடைசியில் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எஸ்ஏ ராஜ்குமாருக்கு என்னாச்சு, எஸ்ஏ ராஜ்குமார் ஏன் இன்னும் படமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ டொராத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, கார்த்திக் சுப்ராஜ் படம், ஆனால் இங்கே யூஏயில் ரிலீஸ் ஆகலை ஃபார் வாட் எவர் ரீசன். பட் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்கு. எனக்கு அந்த கல்யாண விருந்து பாட்டு வந்து எப்படி இருந்து தெரியுமா, 90s வந்து இந்த ப்ரைம் சூப்பர் ஸ்டார் ப்ரைம் கமல்ஹாசன், அந்த ராஜாதிராஜா, அதுக்கப்புறம் வந்து 3 முகம், இந்த டைம்லலாம் வந்து ஒரு பாட்டு இருக்கும் அந்த ஆல்பமில், ஒரு 5 பாட்டு, அதில் ஒரு பாட்டு ஜாலி பாட்டாக இருக்கும்ல, 2 இன்டர்லூடோட, அப்புறம் பின்னாடி கோரஸு, மலேசியா வாய்ஸ் தேவன் மியூசிக்கு, அது எப்படி இருக்கும் அந்த டைமில் அதே மாதிரி இருந்துச்சு பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து நான் என்ன தான் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ரஹ்மான் ஃபேன், அதுக்கப்புறம் யுவன் சக்கர் ராஜா ஃபேன் அப்படின்னா கூட, பட் இருந்தாலும் வந்து நல்ல மியூசிக்காக அப்பப்போ பாராட்டியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஆப்போசிட்டில் கிருஷ்ணி உட்காந்துட்டுருக்கேன், எனக்கும் கிருஷ்ணிக்கும் இளையராஜாவா யுவன் சக்கர் ராஜாவா அப்படிங்கிற மாதிரி, இளையராஜாவா ரஹ்மானா, இளையராஜாவா இப்போ ரீசெண்டே டேஸில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்ன்ற மாதிரி நிறைய வாக்குவாதம் வரும். ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டு இருப்போம், பட் இருந்தாலும் நல்ல மியூசிக் யார் போட்டாலும் உடனே ரசிச்சிடணும் நம்ம, எட்டி பார்க்காத என்ன வேணும்.
2: அதுவும் இப்போ டோரத்தி பற்றி பேசிட்டு இருந்தீங்களா,
1: டோரத்தில் மியூசிக் நல்லா இருக்கும் கேள்விப்பட்ட,
2: மியூசிக்கே இல்லாத இடங்கள்ல, அதாவது வார்த்தையே இல்லாத வசனமே இல்லாத இடங்கள்ல கூட இளையராஜாவோட மியூசிக் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு ரிவ்யூஸ் பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னும் பார்க்கல, படம் பார்க்க கூடிய சூழல் நமக்கு இங்க இல்லை, எப்படியாவது பாத்துட முடியாதான்னு பாத்துட்டு இருக்கேன், எனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு. இல்லையே, இன்னும் இல்ல.
1: அதான் ப்ளூ கலர்ல
2: இன்னும் இல்ல.
1: டீல ஆரம்பிக்கிற ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்னாலதான் முக்கால்வாசி பேர் ஓடிடி காசு கொடுக்காம சீரீஸ் படம்
2: அப்படி எல்லாம் இல்ல. நான் நெட்ஃபிளிக்ஸ்,
1: நீ மட்டும் தான்
2: எல்லாமே காசு கொடுத்தா நான்
1: பாக்குறேன். தெரியுமா?
2: சரி, அந்த ஆப் நாங்க பயன்படுத்துறது இல்ல,
1: பயன்படுத்த கூடாது. புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பேர் வந்து டோட்டலா என்ன கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
2: இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வரணும்.
1: கான்வர்சேஷன் கிரியேட் ஆகணும்னா
2: கிரியேட் ஆகணும்.
1: சரி, ஓகே,
2: ஒரு படைப்பு அதை தான் செய்யணும்.
1: But we had Karthik Subbaraj doing Iravi and also Dorothy at the same time. Okay.
0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஈவினிங் கரெக் பிரசன்டெட் பை பிஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: வணக்கம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஃபோன் அடிச்சு இந்த பாட்டு தான் எனக்கு வேணும், தயவு செஞ்சு ரேடியோவில் போடுறா தம்பி அப்படின்னு ஆர்டரா சொன்னீங்கன்னா, அன்பா சொன்னீங்கன்னா போடுவேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேணுக்கு
1: என்ன பாட்டு வேணும்? இதே பாட்டை இதே ஆள் ஃபோன் அடிச்சு இதே டைம்ல கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கே. ஓகே.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், இணைய வழி குற்றங்கள், நிதி குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை எதிர்கொள்ள சர்வதேச அளவில் நீதித்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் வலியுறுத்தியுள்ளது. அபுதாபியில் 15வது ஐக்கிய நாடுகள் குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவியல் நீதி மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் அமீரகம் இந்த அழைப்பை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக நீதி அமைச்சகத்தின் துணைச் செயலாளர் முபாரக் அல் நியாதி, குற்றங்கள் தற்போது நாடுகளின் எல்லைகளை தாண்டி நடைபெறுவதுடன் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுடன் மேலும் நெருக்கமாக தொடர்பு பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள வரும் யாத்திரிகர்களுக்கான புதிய ஹஜ் தொகுப்பை சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இந்த தொகுப்பின் மூலம் வெளிநாட்டு யாத்திரிகர்களுக்கு ஹஜ் பயணத்துடன் தொடர்புடைய பல்வேறு சேவைகள் ஒருங்கிணைந்த முறையில் வழங்கப்பட உள்ளன. ஹஜ் பயணத்தை திட்டமிடுவது முதல் தங்குமிடம் உள்ளிட்ட அத்தியாவசிய ஏற்பாடுகள் வரை இந்த தொகுப்பில் சேவைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: திமுகவாக இருந்தாலும் சரி, தவிகவாக இருந்தாலும் சரி, அங்கு இருப்பவர்கள் அதிமுகவினர்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவை நம்பி தவிக கட்சி நடத்துகின்றது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டை ஆள்வது அதிமுக தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக கரைந்துவிடும் என்கின்றார் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக என்ன சர்க்கரையா என்றும் அவர் வினவியுள்ளார். இதேவேளை காற்றில் வாழ் சுழற்றுவது மட்டும் தானா என்று அவர் வினவியுள்ளார். மதுராந்தகத்தில் மீண்டும் தேர்தல் பிரச்சாரம் என்ற பெயரில் கால் வைக்க போகும் முதல்வர் இதுபோன்ற கொடூர சம்பவங்களுக்கான விளக்கத்தை அளிப்பாரா, அல்லது வழக்கம் போல பிற கட்சிகளை நோக்கி வரும் காற்றில் வாழ் சுழற்றுவது மட்டும்தானா என்றும் அவர் வினவியுள்ளார். மதுராந்தகம் சிறுமி பாலியல் வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: வணிக பயன்பாட்டுக்கான யுபிஐ பரிவர்த்தனைகளில் கட்டணம் விதிக்கும் முன்மொழிவு தொடர்பாக அந்த கட்டணத்தை விதிப்பதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் மற்றும் முன்மொழியப்பட்ட கட்டணங்களின் தன்மை குறித்து உச்சநீதிமன்றம் இன்று மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. யுபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் வணிக பரிவர்த்தனைகளுக்கு MDR போன்ற கட்டணங்களை அறிமுகப்படுத்துவது தொடர்பான விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்தது. இந்த கட்டணங்களை விதிப்பதற்கு அரசுக்கு எந்த சட்டத்தின் கீழ் அதிகாரம் உள்ளது என்றும் முன்மொழியப்படும் கட்டணங்களின் சரியான தன்மை என்னவென்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு செல்பவர்களின் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலையை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது ஆபத்தானதாக மாறாமல் ஒரு சிறந்த வாழ்வாதார வாய்ப்பாக அமைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர், ஒருவர் வெளிநாடு செல்வதற்கு தயாராகும் காலம் முதல் பணியை முடித்து மீண்டும் தாய்நாடு திரும்புவது வரை அனைத்து கட்டங்களிலும் முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: வங்கதேச அணியின் துடுப்பாட்ட வீரர் நஜ்முல் ஹுசைன் ஷான்டோ காய்ச்சல் மற்றும் தொற்று பாதிப்பு காரணமாக 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக ஜப்பானின் நகோயோ சென்றடைந்தது முதல் ஷான்டோ தொடர்ந்தும் காய்ச்சலால் அவதிப்பட்டு வருவதாக அணியின் பிசியோதெரபிஸ்ட் பெய்ஜதுல் இஸ்லாம் கான் தெரிவித்துள்ளார். உடல்நிலை முழுமையாக சீரடைய ஷான்டோவுக்கு சிறிது காலம் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வங்கதேச அணிக்காக விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது.
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update.
4: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் மழையுடனான வானிலை நிலவக்கூடும். எல்நினோ வலுப்பெறும் நிலையில் அக்டோபர் மாதம் முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சராசரியை விட அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் இலையுதிர் காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. லீவாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அலையின் ராக்னா பகுதியில் இன்று 18.6 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ராசல்கைமா மற்றும் ஃபுஜைராவில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: You are listening to

0: பாவண்டா அவன், அவனை விடாதீங்கடா. ஓகே, வெல்கம் பேக். ஓகே, செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கலக். ஸோ ப்ராப்ளி வந்து 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 5:11. நிறைய பேர் இந்நேரம் அப்படியே ஆஃபீஸ் விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ தான் ஒரு ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், 4:30 நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், 4:30 வந்து அப்படியே ஸ்லோவாக இருக்கிற வேலையை ஸ்லோவாக செய்கிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் 4:40 ஆகும்போது கோ ஹைட் இந்த பாத்ரூம், 4:50 ஆகும்போது அப்படியே லைட்டாக அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஷூலாம் டயர்லாம் கட்டிட்டு, ஒரு 4:55 ஆகும்போது லைட்டாக அப்படியே அந்த எக்ஸிட் கிட்டே வந்து 5 மணி ஆகும்போது பட்டுன்னு ஆள் சொல்லவே கூடாது. இந்த கலீக்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லாமல் கிளம்புறது தான் ஆக்சுவலாக இப்போலாம் வந்து நல்ல ஒரு மேட்டராக இருக்குது. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் நான் தான் லாஸ்ட்டாக போவேன், அதனால் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 5 மணிக்கு கிளம்புறவங்க, 6 மணிக்கு கிளம்புறவங்களாம் வந்து 5:30 இல்லை கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கலீக்ஸ் கிட்டே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா தான் அப்போ தான் ஒரு புது வேலை எடுத்துகிட்டு வருவான், அப்போ தான் அவனுக்கு பிரேக்கு போகலாம் டீ குடிக்கலாம் இதெல்லாம் அப்போ தான் தோணும். ஸோ ஓகே ரைட், இதெல்லாம் வந்து ஒரு ஓரம். ஆனால் நீங்கள் வந்து ஆஃபீஸ் பற்றி வேலை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே முக்கால்வாசி பேர் ஊரில் இருந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கே வேலைக்கு வந்திருப்பீங்க, நீங்களாம் விட்டுருங்க சரியா. நானும் அந்த மாதிரி தான், என்னை வந்து சென்னைக்கு வந்து என்னை தூக்கிட்டு வந்தாங்க இந்த ரேடியோவுக்கு, சரி ஓகே அது ஒரு ஓரம். ஆனால் இன்றைக்கி வந்து பேச வேண்டிய மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில நேரம் வந்து இங்கே கடனை உடனே வாங்கி விசாலாம் போட்டு விசிட் விசா போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து பல கஷ்டங்களை தாண்டி வேலை தேடி அப்புறம் வேலை கிடச்சிருக்கோம். ஆனால் கூட இங்கே வந்து பழகுனா இல்லாட்டி தெரிஞ்ச ஒரு சில பேர் அப்படின்னா வேலை ரிலேட்டடாக அதாவது சுத்தமாக 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் நல்ல வேலைடா இவன் பேச நான் கேட்கல அப்படி தோணியிருக்கோம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒஸ்ட்டான அட்வைஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிது, இந்த வேலை தேடுற டைமில் ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஆர் சம்படி உங்கள் கூட தங்கியிருக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ வேலை உங்களுக்கு கிடைக்கணும், வேலை ரிலேட்டடாக வந்து ஒஸ்ட்டான அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏய் இதெல்லாம் பண்ணினா இந்நேரம் வேலை கிடச்சிருக்குண்டா, என்ன இந்நேரம் இந்நேரம் வேலை கிடச்சிருக்குண்டா அப்படின்னு அது மாதிரி அது நீங்கள் நல்ல அதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காலை விட்டு அப்புறம் போய் உங்கள் திறமையில வேலை வாங்கியிருப்பீங்க, அப்புறம் யோசிச்சிருப்பீங்க ஏய் நல்ல வேலை அவன் பேச்சு நான் கேட்கலடா அப்படின்னு என்றைக்காவது ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிடச்ச வேர்ஸ்டான அட்வைஸ்ன்னு அதான் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். யாரை வேணால் இருக்கலாம், யார் வேணால் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு அந்த அட்வைஸ் வந்து, யார் வேணால் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, நூல் இழையில் தப்பி விட்டேன் தாயே. ஹலோ
1: ஹலோ,
0: நல்லா இருக்கேன், யார்
1: பேசுறீங்க?
0: யாருங்க? ராஜரா உங்க பேரு? ராஜனா? சரி, என்ன என்ன என்ன வசதியான அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: என்னதே
0: உங்க ஃப்ரெண்டு?
1: எங்க அண்ணனும் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நான் இந்தியால தான் இருந்தேன்.
0: சரி,
1: வேலை செஞ்சுட்டு எம்பிஏ படி நாட்டிக்ஸ்ல வேலை வாங்கி தரேன்ட்டு எங்க அண்ணன் மண்டைய கழுவி, ஏன் மண்டைய கழுவி 2 வருஷம் படிச்சாச்சு. படிச்ச உடனே கொரோனா வந்துருச்சு, கொரோனா வந்தோடனே இங்க வந்தோடனே அந்த கம்பெனி இருக்காப்ல.
0: ஐயோ,
1: அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் அவன் விடல. அந்த எப்படி சமாளிக்கிறப்ப நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நீ பிசினஸ் பாத்துக்க, நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தான்.
0: சரி,
1: வந்து நான் ஒரு 10 நாள்
0: பார்த்தேன்,
1: இதுக்கு மேல வேலைக்காவது
0: இதுக்கும் சம்பந்தம் இருக்கா?
1: எலக்ட்ரானிக்ஸ்
0: படிச்சு எம்பிஏக்கு வந்து ஃபைனான்ஸ் படிச்சு இப்ப எங்க கேலிபரேஷன் இன்ஜினியரிங்? மூணு விதம். சரி ஓகே, எனிவேஸ் ஏதோ ஒரு வேலையில் இருக்காரு அது வரைக்கும் ஓகே. குஷி படத்துல இருந்து உங்களுக்காக இப்படி ஒரு பாட்டு வருது. என்ன படம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே? 2வது பாட்டு 1901 அது வருது. தனுஷ் பாடியிருப்பார், கேட்டு முடிங்க 2 பாட்டு பேக் டு பேக். திஸ் இஸ் ஆர்ஜி பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: கேட்டுது
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும் கரெக்டா கேட்கும்.

0: மேக்னம் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்க மேட்டர் என்ன அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட பேச்சு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, கடன் உடனே வாங்கி ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்து ஒரு விசாவை போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரெண்டு ரூம்லேயோ இல்லாட்டி நீங்களே வந்து ஒரு பெட் ஸ்பேஸ்லேயோ சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கியிருந்து அப்படியே நீங்கள் வந்து கடைன்ற பில்டிங் பில்டிங்காக போய் ஆஃபீஸ் ஆஃபீஸாக கதவை தட்டி ரெசியூம் கொடுத்து அதிலேருந்து ஒரு நாலு பேர் கூப்பிட்டு அதில் ஒரு மூணு இன்டர்வியூக்கு போய் ரெண்டு அழகாக அட்டன் பண்ணி ஒரு வேலையை வாங்கி, ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை வந்து ஒரு புது கண்ட்ரியில் போய் ஒரு வேலையை வாங்குறதுங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். சில பேருக்கு 10 நாள் அமையும், சில பேருக்கு 1 வருஷம் ஆனாலும் அமையாது. ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த வேலை தேடுற சமயத்தில் நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. இதில் ஒஸ்டான அட்வைஸ் ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க, சரியா? அது உங்களுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் நல்ல வரலாம் இருந்தால் பேச்சை நான் கேட்கல அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன அட்வைஸ்? ஒருத்தர் சொன்னார், சிவ்வாரத்தை என்ன வந்து எம்பிஏ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படித்து பிடிச்சி இங்கே வர வச்சுட்டு ஆளையே காணும், கடைசியில் நானாக தான் வேலையை தேடிக்கிட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: ஃபயாஸ்.
0: ஃபயாஸுக்கு வந்து என்ன ஒஸ்ட் அட்வைஸ் யார் கொடுத்தா?
1: எனக்கு ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ண சொன்னாப்ல காண்டாக்ட் பண்ணேன்.
0: ஓகே,
1: சோ இன்டர்வியூலாம் ப்ராப்பரா போச்சு. பட் அங்க இருந்தனால அவர் இருந்தனால எனக்கு கடஞ்சிச்சு வேலை.
0: ஓ, அதனால. ஆனா நல்ல வேலை வேலை கிடைச்சதுக்கு நல்ல வேலை அந்த ரெசியூம் இப்படி போய் நம்ம போடலன்னு தோணுச்சா உங்களுக்கு?
1: புரியல.
0: இல்ல, நீங்க அந்த அவர் சொன்ன அட்வைஸ் நல்ல வேலை கேட்கலன்னு தோணுச்சா?
1: இல்ல, நான் கேட்டேன். கேட்டுட்டு தான் இது பண்ணேன்.
0: பண்ணல என்ன போனேன். அப்படியா? ஓ, எப்படி அந்த டைம்ல இப்ப நீங்க பில்டிங்கா போய் ரெசியூம் கொடுக்கும்போது எப்படி இருந்தோம்?
1: ஆனா வெயில், சரியான வெயில் இது கிடையாது.
0: ஓகே ஓகே. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகும். யாருமே
1: கால் அது ஏன்டா நீ அப்படி எனக்கு சொன்னீங்க கேட்டா எனக்கு அப்படிதான் சொன்னாங்க, அதனால நான் உனக்கு சொன்னேன் அப்படிங்கிறேன்.
0: அட பாவீங்க. ஆனா உங்களுக்கு
1: அது ஒர்க் ஆகல.
0: யாருமே கால் பண்ணலையா உங்களுக்கு? அப்படி நீங்க அந்த கடைக்கடையா போய் கொடுத்துட்டு வந்தீங்களா ரெசியூம்? அது யார்? ஓ, சரி,
1: ஒர்க் கூட கால் பண்ணல, எல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் நான் போய் அந்த பொசிஷன் உட்காரும் போது எனக்கு தெரியுது. நான் வரும்போது நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க சிவியே, எப்படி நான் நீங்க சிவியை வச்சுக்கணும் அப்படின்னு.
0: அதானே பார்த்தேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபயாஸ். ஃபயாஸ் வந்து இந்த ரோடு ரோடாக, அதாவது போய் போய் நீ வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக கதவு தட்டி தட்டி ஏதாவது வேகன்சி இருக்கா வேகன்சி இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நான் சில நேரம் இருந்தேன்னா நானே வாங்கி ஒரு 5-10 நிமிஷம் பார்ப்பேன். கண்டிப்பாக வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்கி வச்சுட்டு சரி ஓகே, ஏதாவது சான்ஸ் இருந்தால் கூப்பிடுறோன்னு சொல்லிட்டு வச்சிருவான். ஆனால் கண்டிப்பாக அவங்க கேட்குற வேலை ஆஃபீஸில் இல்லைன்னா கூப்பிடவும் முடியாது, கரெக்டாக? அது ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்கும் சில நேரம், அப்படியே மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்கிறதுக்கு. அதனால் அப்படி சொல்கிறது இல்லை. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: சித்திக் பேசுகிறேன்.
0: சித்திக் வந்து, சித்திக், வாட் யூ டூ ரைட் நவ்?
2: சைட் இன்ஜினியர்.
0: சைட் என்ன, இன்ஜினியரிங் தான் படிச்சிங்களா?
2: ஆமாம், இன்ஜினியரிங் தான்.
0: நீங்கள் டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் படித்தா நீங்கள் நேரம் மீடியாக்குள்ளே இருந்துருக்கணும். ஏன் உங்களுக்கு ஆசை வரலையா?
2: இன்ஜினியரிங் பிடிச்ச பல வழிகளில் வேலை தேடலாம், ஆனா அதுல ஒரு வழி இன்ஜினியரிங்.
0: யாவ், இன்ஜினியரிங் படிச்சா எப்படி வேணாலும் வேலை, அதுல ஒரு வழி. அதுக்கு தானே படிங்க, இன்ஜினியரா இருக்க தான் படிக்கிறீங்க மெயினா, அதான் டாப்ல. சரி, அப்போ வாட் வாஸ் தி வர்ஸ்ட் அட்வைஸ் தட் யூ காட்?
2: என்னோட ஹிஸ்டரியில வந்து நான் 5 வாட்டி விசிட்டிங் விசா வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் விசிட்டிங் விசா வர்றப்ப நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். அது ஒரு வாக்கிங் இன்டர்வியூ, ஒரு 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி. இதுல ஓகே, சேலரி கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எங்க மாமா வந்து சேர சொல்லிட்டாங்க. நல்ல நல்ல கம்பெனி விசாரிச்சு, நல்ல கம்பெனி அந்த மாதிரி சொல்லி சேர சொல்லிட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணேன் விசிட்டிங் விசாலேயே.
0: ஐயோ, தப்பாச்சே இது.
2: ஆமா, கடைசி வர விசிட்டிங் விசா வந்து எனக்கு எம்ப்ளாயி விசா கொடுக்கவும் இல்லை. அது நான் வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டு நல்ல வேலை போட்டுட்டு வந்தேன், கடைசி நாள்ல தான் பாஸ்போர்ட்டு என் கையிலேயே கொடுத்தாங்க.
0: பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டாங்களா?
2: பாஸ்போர்ட் வாங்கி விசா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டேன்.
0: ஓ, அந்த 20 நாளைக்கு சம்பளம் கொடுத்தாங்களா?
2: சம்பளம் கொடுக்கல.
0: இப்ப இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொன்ன அந்த மாமா எங்க இருக்காரு?
2: அவர்
0: காசு கொடுத்தாரு. ஓகே, ஆனா ஏன் உங்களை இதுல கோத்து விட்டுருக்கணும்? சாம இருந்திருக்கலாம்.
3: அதாவது அவங்க வந்து வீட்டுல ஃபேமிலிட்ட போயிட்டு பெருமையா சொல்றது, நான் வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்.
0: முக்காவாசி பேரு இப்படிதான் வந்து அடுத்தவங்களை வந்து மாட்டி விடுறது. இல்ல சரி, அது அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது, இப்ப பண்ற வேலை?
3: ஆக்சுவலா இது நான் சொல்றது, நான் 2017ல சொல்றேன்.
0: ஆ ஓகே ஓகே ஓகே.
3: ஃபர்ஸ்ட் 3 மாசம் விசிட்டிங் வேலை செஞ்சு ஊருக்கு போயிட்டு திரும்ப அகைன் ரிட்டர்ன் வந்து வேலை நானே தேனைக்கு அப்புறம் தான்
0: இது நடந்தது, இந்த சம்பவம் நடந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேன். ஓகே, நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் ரீல் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து எப்படின்னா அப்படியே பெட்டி படுக்க பக்கெட்லாம் வேறு இருக்குது, அப்படியே ரோடில் நிற்கிறாரு. அந்த இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கெட்டில் பெட்டி படுக்கையோடு நிற்கிறார்ல, அவருக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து நீ நாளை காலையில் இந்த இடத்துக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னாராம். அவர் வந்து எப்படின்னா உண்மையாகவே அந்த அவர் ஃப்ரெண்டு சொல்கிறத நம்பி கிளம்பி வந்துட்டாராம். கடைசியில் அவர் ஃபோன் எடுக்கலையும் ஒன்றும் எடுக்கலையும் நடு ரோட்டில் இன்னொருத்தர் அவரை ரேச்ச ரோட்டில் பார்த்து அவரை கூட்டு போய் தங்க வச்சு அப்புறம் ஒரு வேலை வாங்கி கொடுத்து, உங்களால் வேலை வாங்கி தர முடிலண்ணா, தயவு செஞ்சு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. ஓகே, சொந்த ஊர்னா பிரச்சனை இல்லை, வெளிநாட்டில் வந்து இதுதான் பிரச்சனையே. பல பேர் எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் நிற்பாங்க சில பேர். ஓகே.

0: brought to you by Basha Bhai Biryani. 50% discount-ல Monday to Saturday takeaway-ல veg and non-veg combo வெறும் 10 dirhams தான்.
1: Hey, இங்க நான் தான் கிங். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தலை பண்ணணும்னு நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டும். டைகர் காக்க.

0: டைகர் காக்கும் அர்த்தமைந்தார் ராஜா. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
3: You are back. Chillax song of the hour. Chillax song of the hour brought to you by
1: Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 4242.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஈவினிங் கரக். ஸோ ஜுவல் காஸ்ட்ல வந்து வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்போவே வந்து உங்களுடைய ஃபேவரட் ஜுவல்லரியை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இன்னும் டைம் இருந்தாலும் அப்பப்போ இப்போ நீங்கள் இப்போ வந்து கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போவே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி பே பண்ணும்போது இன்றைக்கி புக் பண்ணுற ரேட்டுக்கே மீதி இருக்கிற 10%க்கு மீதி நீங்கள் பே பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கே ஆர் புக் பண்ண ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா விலை ஏறிச்சுனாலும் அது கொஞ்சம் வேறு மாதிரி போகும் கரெக்டாக. ஸோ கோல்டு பர்ச்சேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட்டு கோல்டு ரேட்டை வந்து கோல்டு ரேட்டில் அந்த ஜுவல்லரியை வாங்குறதுக்கு இப்போவே வந்து ஜஸ்ட் கோ டு ஜுவல் காஸ்ட். ஸோ நவம்பர் 7th வரைக்கும் யூ ஹேவ் திஸ் ஆஃபர். ரெனிவேஷன் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு. ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 6 PM. ஓகே.
1: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Hey, சரி இதை கேள, ஒரு காதல் கதை சொல்றேன். பட் நீ நினைக்கிற மாதிரி ஜிவிஎம் ஸ்டைல இல்ல, நம்ம லோக்கி நான் பாவம் டைரக்ட் பண்ணாயே அப்படி இருக்கும். அப்படி ஒரு வாரான கதை சாண்டி பாய், அந்த பாட்டை போடுங்களேன்.

நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜா சிவில் பாதுகாப்புத்துறை 2026 ஆண்டுக்கான பாதுகாப்பு உணர்வு கருத்து கணிப்பின் 2வது கட்டத்தை தொடங்கியுள்ளது. ஷார்ஜாவில் பாதுகாப்பு தொடர்பான தங்களது கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு குடியிருப்பாளர்கள் மற்றும் பயணிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி புள்ளியியல் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகின்றது. பொதுமக்கள் தங்களது பாதுகாப்பை எந்த அளவுக்கு உணர்கின்றார்கள் என்பது குறித்த துல்லியமான தரவுகளை சேகரிப்பதே இந்த கருத்து கணிப்பின் முக்கிய நோக்கமாகும்.
2: உலகச் செய்திகள்.
3: நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடரும் கனமழையால் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதுடன் பல்வேறு பகுதிகளில் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை மேலும் தொடரும் நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திமுக மீதான காழ்ப்புணர்ச்சியை தீர்க்க சட்டமன்றத்தை பயன்படுத்துகின்றீர்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆளும் கட்சி மீது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். மதுராந்தகத்தில் திமுக வெற்றி பெற்று ஆதவ் அர்ஜுனா கட்சி பதவி விலக வேண்டிய நிலை வரும் என்று அவர் கூறியுள்ளார். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் கூறினார். மதுராந்தகம் திமுக வேட்பாளர் பரந்தாமனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: நடப்பு கல்வியாண்டில் 3வது மொழி கட்டாயம் என்பதில் இருந்து 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விலக்கு அளிக்கும்படி CBSE கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிதாக 3வது மொழியை அறிமுகப்படுத்தியதால் பாடப்புத்தகம் இல்லாதது உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதர் அமீர் அஜ்வத் சவுதி அரேபியாவின் பொது ராஜதந்திரத்துறை துணை அமைச்சர் ராயித் பின் அப்துல்லா அல் குர்மைலியை சந்தித்துள்ளார். இருநாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் பேச்சு நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இருதரப்பினரும் பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் இலங்கை மற்றும் சவுதி அரேபியா இடையிலான ஒத்துழைப்பை மற்றும் தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு முதலாவது தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் பங்கேற்ற ரமேஷ் தரங்க 88.55 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து இந்த தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் சீனா 132 தங்கம், 53 வெள்ளி, 45 வெண்கலம் என 230 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. 41 தங்கம், 68 வெள்ளி, 63 வெண்கலம் என 172 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. கொரியா 21 தங்கம், 26 வெள்ளி, 43 வெண்கலம் என 90 பதக்கங்களுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. உஸ்பெகிஸ்தான் 4வது இடத்திலும், கசக்ஸ்தான் 5வது இடத்திலும், தாய்லாந்து 6வது இடத்திலும் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
0: 89.4
4: Star of the Month. Singer Hariharan.

ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. பையன் உள்ள வந்ததுமே எப்படி ரெண்டு பாட்டு சும்மா தெறிக்க தெறிக்க கொண்டு வந்துருக்கேன். அதாவது இந்த வெல்டிங் கடைக்கெலாம் போனீங்கன்னா வெல்டிங் வைக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கண்ணாடி ஒன்று போட்டு அந்த வெல்டிங் வைக்க வேண்டிய பொருள் அப்படி பண்ணுவாங்க. அப்போ தீ ஒன்று பறக்கும், அப்படி ஒரு பாட்டு அப்படி

0: இது இப்படின்னா மூணாவது பாட்டு இதுக்கு மேல சந்தோஷ் நாராயண இசையில தனுஷோட வாய்ஸ்ல
1: உயிர் உயிர் ஒரு உயிராய் அவதரிக்க இருக்கு கதிராய் உருகுலைக்க வெள்ளிகளும்
0: அஜித் குமார் கமல்ஹாசன் தனுஷ் மூணு பேரும் உங்களுக்கு அப்படியே வர்றாங்க. ஓகே, அண்ட் பை த வே திஸ் இஸ் தேர்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். இன்னொரு டூ ஹவர்ஸ் 6 to 8 o'clock சும்மா ஜாலியாக கும்முன்னு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த ஒன் ஹவரில் வந்து அன்பில் வந்து இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அண்ணன் அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் அவங்களுடைய நடிப்பில் கோவிந்த் வசந்த் அவருடைய சில போன வாரமே வந்துருக்க வேண்டிய படம், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு லேட் ஆகி போச்சு. மனுஷன் 70 அடியிலிருந்துலாம் குதிச்சிருக்கு, 70 அடி ஐ மீன் என்ன சொல்கிறது, கரெக்டாக எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 70 feet ஜம்ப்லாம் ஹை ஜம்ப்லாம் பண்ணியிருக்காரு தண்ணிக்குள்ளே டைரெக்டாக ரொம்ப. அது வந்து விலாகெல்லாம் வேற போட்டிருந்தாங்க, அது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக இருந்தது படத்துக்கு. பட் எனிவேஸ் அன்பிலவன் படம் யார் டிரெக்டர் ஏஏ அப்படின்னு டைப் பண்ணி 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு படார் அனுப்பிவிங்க பாப்போம்.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஸோ துபாய் போலீஸ் வந்து ஒரு 22 பெகர்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக யூஏயில் வந்து பிச்சை எடுக்கிறதோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலி இல்லீகல் அஃபென்சிவ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில பேரை பார்க்க முடியுது, உங்களுக்கே தெரியும். ஓகே ரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 22 பேரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க துபாய் போலீஸ் வந்து. த சஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப செவரல் மேஜர் அண்ட் பிஸி ரோட்ஸில் தான் அடிக்கடி தென்படுறாங்க, அவங்களுக்குமே பிடிச்சிடணும். அப்புறம் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வேறு வந்து தான் இந்த இடத்துலலாம் இவங்க இருக்காங்க, வந்து வந்து போகிற வரவங்ககிட்டலாம் உட்காந்து காசு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சும்மா சிம்பத்தியை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து காசு வேணும் அதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்களாம். உண்மையாகவே இவங்க வந்து நீடியான பீப்புளா இல்லை வந்து இந்த மாதிரி இதே ஒரு பொழப்பாக சுற்றுறாங்களா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இங்கே மாட்டிக்கிட்டார் இந்த மாதிரி. ஐ மீன் ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இல்லீகல் தானே. ஸோ அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 100,000 திரம் சம்திங் வந்து எடுத்திருந்தாங்க. 100,000 திரம்ஸ் வெறும் அவர் வந்து இந்த மாதிரி இந்த இதை பெக்கிங் பண்ணியே வந்து அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருந்துருக்கிறார். நிறைய பேருக்கு வேற வேற ஐடியாஸ் எல்லாம் வரும், பட் நோ.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: 2 songs இல்ல 3 songs. சும்மா அப்படியே 3 roses மாதிரி 3 பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். 3 ரோசஸை விட வேறு ஏதாவது கம்பேர் பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் 3 பாட்டு பேக் டு பேக். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.
3: பேக் டு பேக்
4: brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Come on.

0: கொடி பறக்குதா.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
7: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
6: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபி ஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: ஓ, அலும்ப பார்த்தவன், உங்க அப்பா விசில கேட்டவன், 6:33 ஆயிருச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச மேட்டர் என்ன அப்படின்னா, 5 மணிக்கே ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பேசுறதுக்கு, சரியா? அதாவது இப்போ திடீர்னு இப்போதான் நீங்கள் கண்டிப்பாக இப்போதான் நீங்கள் ஒரு சில பேர் இப்போதான் வந்து ரேடியோ ஆன் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து இப்போதான் வந்து ஆஃபீஸ் முடிச்சிருப்பீங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லைனா ஒரு சில பேர் 5:30 ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இன்னும் வந்து ஷார்ஜா டு டுபாய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சாரி, டுபாய் டு ஷார்ஜா டிராஃபிக். எடா தம்பி, எடா மோனே, என்ன பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் போது இல்லை, பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், என்னென்னமோ பண்ணி வேலை கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த வேலை தேடிட்டு இருக்கிற டைமில் ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, என்ன அட்வைஸ்னா, உள்ளதுலேயே வஸ்டான அட்வைஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டரான நாளடைவில் காலங்கள் உருண்டோடி உங்களுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறமா, ஐயோ நல்ல வேலை, அந்த ஆள் பேச்சு நம்ம கேட்கலடா சாமி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிடச்ச வஸ்டான அட்வைஸ் என்ன, இது வரைக்கும் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து, தம்பி நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கள் மாமா இங்கேருந்து கால் பண்ணி என்ன எம்பிஏ படிக்க சொன்னார், அப்போ வந்து பெருசாக வேலை கிடைக்கும், ஃபினான்ஸெல்லாம் படித்தேன் நான் எம்பிஏல, கடைசியில் பார்த்தா இங்கே வந்து அவரை நம்பி வந்தால் அவர் ஓட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, எங்கள் மாமா ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்தாரு, அந்த கம்பெனியை நான் விசாரிச்சிட்டேன், சூப்பர் வேலை கிடைக்கும் அப்படின்னா 20 நாள் தான், விசிட் விசாவும் போடல, பாஸ்போர்ட்டும் தரலன்ற மாதிரி, இந்த மாதிரி இந்த வேலை வாங்கி தந்துட்டு ஆறு வேலை வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குற அட்வைஸ் ஒரு சில பல நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. அது என்ன, அப்படி என்ன அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சது? வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கு பிரியா மேடம். சரி, என்ன என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி வாட் யூ டு?
3: ஊர்ல உன் தங்கச்சி வந்து எம்இ பண்ண சொல்லு, நான் அப்ராட்ல வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வேலை வாங்கி தரேன்.
2: டீச்சிங்கா?
3: லெக்சரர்.
2: லெக்சரர். உங்களுக்கு டீச்சிங்ல இன்ட்ரஸ்ட் இருந்துச்சா?
3: இருந்தது. அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு நாள் வச்சு இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்லயே அவங்களால இருக்க முடியும், எம்இ முடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து அப்ராட்ல வாங்கி தரேன்னு சொல்லி அவர் பேச்ச நம்பி 2 வருஷம் நானும் எம்இ படித்தேன்.
2: சரி, இல்ல எனக்கு புரியல, அதாவது பொண்ணுங்கலாம் வந்து எவ்வளவு நாள் இப்படி ஃபீல்ட் வர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரோ?
3: ஆமா ஆமா.
2: அதுக்கே நீங்க படிச்சிருக்க கூடாது, ஏன் பொண்ணுங்கலாம் வந்து இறங்கி வேலை செய்ய முடியாதுன்னு கேட்டிருக்கணும்.
3: இல்ல இல்ல, எனக்கு பெட்டர்மெண்டா இருக்கும்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஒரு கன்சர்ன்ல அவங்க எவ்வளவு நாள் டிராவல் பண்ண முடியும், எனக்கு வந்து கேர்ள்ஸ்க்கே அது பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல வரல அவரு. ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கனால வந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல சொன்னாரு. சரி, அவரு வந்து நீ முடிக்க, நான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன், இவர் சொல்றத நம்பி நாம எம்இ படிக்கணுமா அப்படின்னு.
2: என்ன நம்மளே நாமளே நம்மள நம்ப மாட்டோம், இந்த மாமாவை நம்புறதான்னு யோசிச்சு கடைசியில நம்பி இருக்கீங்க. ஆனா
3: ஆமா, நம்பி நானும் எம்இ முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஆள் அடுத்ததே காணும்.
2: பாவம் மேடம், நீங்க நிறைய பேர் இப்படிதான், இந்த யாராவது ரேண்டமா ஒருத்தர் சொல்றதை கேட்டு ஏதோ ஒரு பரவாயில்ல நம்ம லைஃப் அடுத்த லெவல் போயிரும் போல நமக்கு ஹோப்பு கொடுத்துறாங்க, நம்பவும் வச்சிடறாங்க. என்ன ஆக்சுவலி,
3: ஆமா ஆக்சுவலி நான் பண்ணதுலயே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் பேச்ச நம்பிதான் நான் எம்இ வந்து, ஆக்சுவலா நம்மளுக்கு சரி ஓகே, ஒரு ஒரு நமக்கு கைடன்ஸ் இல்லாதப்பதான் நான் பி
2: முடிச்சேன்.
3: எம்இ படிக்கும் போது ஓகே, இப்ப நமக்கு வந்து ஒருத்தவங்க கைட் பண்றாங்க, அவரு தான் அப்ராட்ல ஜாப் லெக்சரர் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காருல்ல, சோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் எடுத்தாலும் எனக்கு எதுனாலன்னு தெரியல, நல்ல நேரமா என்னன்னு தெரியல, நான் வந்து ஜாபை விட்டுட்டு எம்இ போல.
2: ஓகே, தட்ஸ் குட். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் இமிடியேட்லி அப்ஸ்காண்டா அந்த மாமா?
3: இல்ல இல்ல, இங்க நான் வரவே இல்ல, ஊர்லயே.
2: ஊர்ல
3: கிடையாது, என் அக்காவோட எம்டி.
2: அவங்க அக்காவோட எம்டி. சரி சரி, இப்போ ஓகே, எனிவேஸ் அந்த அவருக்கு வந்து ஏதாச்சும் பாட்டு, அவர் நினைச்சா ஏதாவது பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? ஏதாவது பாட்டு ஏதாவது போடுவோமா அவருக்கு? அவர் இப்போ
3: எனக்கு
2: என்ன, நீங்க கொஞ்சம் கூட லைட்டா கூட வன்மம் இல்லைன்றீங்க, ரொம்ப நல்லா நல்லா இருக்கீங்க, போங்க. சரி ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ பிரியா, பிரியா ஃபார் ஷேரிங் த ஸ்டோரி. ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எப்படின்னா ஒரு அவசரத்தில் வாய் விட்டுறது இல்லை, அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம யாருக்கு என்ன சொன்னோமோ அதை அவங்க செய்கிறாங்க, செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறமா வந்து பேக் அடிச்சிட வேண்டியது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? அது பெருசாக சும்மாவே இருக்கலாமே. ஒரு பெருமைக்கு வேண்டி சபையில் வாயை கொடுத்துட்டு அப்புறம் வந்து போட்டு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு தாலியாக இருக்க வேண்டியது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் த ஹவர்ல நல்ல தலைவர் பாட்டு வருது, பாட்டை கேட்டு திருந்துங்க. நம்ம ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் மீன்வைல் இப்போ வந்து வேதாமிருத்தா ஆயுர்வேதிக் சென்டர்னா அல்லாத டூவில் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேணாம், ஒரு 149 தரம் சுத்தம் மட்டும் கரெக்டாக சில்லற மாற்றி பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்டரி ஆஃபராக உங்களுக்காக வந்து இந்த கிழி, அபியங்கா, ஸ்டீமு இதெல்லாம் வந்து பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பெயின், கழுத்து வலி, அப்புறம் வண்டி ஓட்டி ஓட்டி இடுப்பு வலி, என்னங்க உட்காந்து எழுந்துக்க முடியல, எழுந்தால் உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நட்டு போல்டெல்லாம் கழுந்து கொஞ்சம் லூஸாக இருந்து அப்படின்னா டைட் பண்ணுறது, டெஃபினெட்லி கோ தேர். நம்பர் வந்து இருங்க, நான் எங்கேயும் எழுதி வச்சுருந்தேனே, எங்கே அது? ஐயோ, நல்ல நேரத்தில் நம்பர் கிடைக்காது. எங்கே? இங்கே இருக்குது, 043-555-139, அவ்வளோதான்ப்பா.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு,
5: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஆல் டைம் அன்பா இருக்கும் என் கண்ணுவேன். சரி ஓகே ரைட், கோல்டன் சாங் ஆஃப் தியரில் நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த வேலை தேடிட்டு இருக்கும்போது இல்லை, நிறைய பேர் வந்து கவலைப்படாதப்பா, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், நீ எதிர்பார்க்குற மாதிரியே செம்மையான ஒரு சேலரியில் நீ போய் சரியான ஒரு இடத்துல உட்காருவே, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வந்து நல்லாயிருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து உனக்கு வேலை தானே வேணும், எனக்கு அந்த கம்பெனியில் அப்படி ஒருத்தர் இருக்கார், நீ இதை செய், அப்புறம் உனக்கு கடை அந்த மாதிரி ஹோப் கொடுக்குற மாதிரி யார் பேசினாலுமே அவங்ககிட்ட வந்து பரவாயில்ல, அவங்க நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, பண்ணிடுவாங்க போலன்னு நம்ம நம்பிடுவோம். ஆனால் அப்படி சொல்கிறவங்க கரெக்டாக இல்லை அப்படின்னா பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு ஃபேக் ப்ராமிஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வாப்பான்னு சொல்லி கடைசியில் ஆளுக்கு டிஸ்கப்பியர் ஆகுறது, ஆள் காணாமல் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வேலை தேடுறப்ப உங்களுக்கு கிடச்ச ஒஸ்டான அட்வைஸ் என்ன? ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்
1: நல்லா இருக்கு.
0: சித்தார்த்து
1: நிசார். நிசார் என்னங்க பெரிய மாத்தீங்க?
0: சரிங்க, சரி ஓகே, சொல்லுங்க சித்தார்த்.
1: அவங்க எப்படி ஃப்ரீ ஜோன்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன மறைச்சு கிடைச்சு, அவங்க பஸ்லயே மறைச்சு என்ன டியூட்டிக்கு போறப்ப காலையிலே 5:00 எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அங்கதான் இருக்கு பாரு ஆபீஸ், அங்க அப்படியே நடந்துப்போ, அங்க இன்டர்வியூ நடக்குது இப்ப அட்டன் பண்ண அப்படின்னு
0: சொல்லிட்டாரு.
1: நானும் தப்பிச்சு கிப்பிச்சு அப்படியே ஒளிஞ்சு கிழிஞ்சு போனேன். போற வழியில அந்த ஃப்ரீ ஜோனோட கேட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலதான் அவங்க ஹெட் ஆபீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போறப்போ அங்க ஒரு செக்யூரிட்டி வந்து பாத்துட்டு கூப்பிட்டாரு. ஆக்சுவலி என்னதான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துச்சு. அப்ப பார்த்தா பின்னாடி இருந்த ஒரு காருக்காரரை பார்த்து நிறுத்தினாரு. அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி உள்ள ஓடிட்டேன். உள்ள ஓடிட்டு அட்டன் பண்ணா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சிருந்தாங்க. இதுக்கும் சொல்ல போனா ஆக்சுவலி ஹெல்ப்பருக்குதான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 5 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா வந்துட்டு எல்லாரும் இன்டர்வியூ எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. லாஸ்ட் தான் என்ன கூட்டோன்னு நான் ஃப்ரெஷரா இருக்கிறதுக்கு, அதுக்கும் என்ன பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துட்டு என்ன கலாய்க்கிற மாதிரி ஒரு சில க்வெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஏண்டா வந்தோம்னு ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி 3 மணிக்கு ஆல்மோஸ்ட் 3:00 ஆயிடுச்சு.
0: வீட்டுக்கு போறப்ப
1: ஜாபும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல,
0: போயிட்டேன்.
1: சோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்டில் அப்புறம் அவரே இன்னொருத்தர் அதுவே இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலி இந்த ஒர்க் ஷாப் லேத் எல்லாம் இருக்கும்ல, அங்க வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு.
0: இப்போ
1: இன்ஜினியரிங் கிராஜுவேட்
0: அவரு சந்தோஷம், உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. கரெக்டா
1: கரெக்ட், அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு போயிட்டு அட்டன் பண்ண, அவர் என்ன சொன்னாரு, ஹெல்ப்பர் தான் எடுக்கிறாங்க, போய் நீ ஜாயின் பண்ணிடு, ஒரு 2 இயர்ஸ்ல வந்துட்டு நீ இன்ஜினியர் கிராஜுவேட்ன்றனால உனக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னாரு. அங்க போய் அட்டன் பண்ணா அங்க ஒரு ரொம்ப சின்ன ஒர்க் ஷாப். லக்கிலி எனக்கு அங்க ஜாப் கிடைக்கல. ஆக்சுவலி
0: லக்கிலி
1: கிடைச்சிருந்ததுன்னா என் லைஃப் எப்படி ஆயிருந்திருக்கும்ன்றது தெரியாது. அந்த ஹெல்ப்ல இருந்து நான் எப்படி மேல வந்திருக்கோன்றது தெரியாது.
0: பட்
1: இன்னொரு ரிலேட்டிவ் மூலியமா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் விசிட் விசா முடிகிற டைம்ல ஒரு 4 டேஸ் முன்னாடி அட்டன்
0: பண்ணேன்.
1: அட்டன் பண்ணிட்டு அவர் ஆக்சுவலி என்ன சொன்னார், நான் பேசியிருக்கிறேன், நீ ஊருக்கு போ, அவங்க விசா அனுப்புவாங்க, நான் உனக்கு கால் பண்றேன்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் முடிச்சுட்டு விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு போனேன். 40 டேஸ்ல கரெக்டா எனக்கு விசா அனுப்பிட்டாங்க. பட் ஸ்டில் இன்ஜினியரிங் தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அட்மினா கிடைச்சது, வந்து ஜாயின் பண்ணேன். 6 மந்த்ல மறுபடியும் இன்ஜினியரிங்
0: மாத்திட்டேன். லைஃப் ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்க, வேலை கிடைச்சதா இல்லையா, அது போதும் எனக்கு.
1: அவ்வளவுதான்
0: போதும். சில நேரம் இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களே, இப்போ நிறைய பேர் இந்த வேலை வாங்கி தரவங்க ஆர் வேலை தேடுறவங்களுக்காக அட்வைஸ் கொடுக்குறவங்க எப்படின்னா, ரிஸ்க்கே எடுக்காதப்பா நீ, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் ஐடியா அட்ரஸ், இந்த வேலைக்கு போப்பா, இதில் கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் நீ மேலே வந்துடுவேன். ஏன் அவன் மேலே வரானோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ ரிஸ்க் எடுத்து பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒருத்தர் வந்து அட்வைஸ் கொடுக்குறீங்க. ஒரு பையன் ரிஸ்க் எடுத்து சரி ஓகே ஐதர் ஆல் ஆர் நத்திங்ன்ற மாதிரி போய் முடிய போகிறான், பட் அதை ஏன் ஒரு டிஃபீட்டாக பார்க்கணும்? ஓகே எஸ் பட் அட்லீஸ்ட் அவனுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஹோப்போட நீங்கள் வந்து ஒருத்தரை ரிஸ்க் எடுக்க சொல்லலாம்ல. ஐ டோன்ட் நோ பட் எனிவேஸ் ஐ திங்க் வந்து ஒரு சில நான் வந்து இந்த ஓல்டு மைண்ட் செட்டுக்குள்ளேருந்து வெளியில் நிறைய பேர் வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினப்பேன். அதான் எப்படின்னா ரிஸ்கே எடுக்காத, இது போதும், பொண்ணுங்களுக்கெல்லாம் பேங்க் ஜாப் போதும், டீச்சர் வேலை போதும், ஏன்னா வந்து அது சேஃபாக இருக்கும், அது வந்து ஜாலியாக ஈஸியாக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு. ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாது? பொண்ணுங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாதா? இல்லை பசங்க ரிஸ்க் எடுத்து ஒரு சில வேலைகளை செய்யக்கூடாதா? ப்ளீஸ் ஓகே சேஞ்ச் த மெத்தட் தட் யூ அட்வைஸ் பீப்புள்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
4: You are back.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: Request a song, call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Alikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் 400 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ள தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது சிறப்பான சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அவரது வெற்றி தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புகழ்பெற்ற தடகள வீராங்கனை திருமதி பி டி உஷா அவர்கள் 1984 படைத்த தேசிய சாதனையை 42 ஆண்டுகளுக்கு பின்னர் வீராங்கனை வித்யா ராம்ராஜ் முறியடித்து தற்போது புதிய தேசிய சாதனையை படைத்திருப்பது மேலும் சிறப்புக்குரியதாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். டெல்லி NCR பகுதியில் பேருந்தில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. சமீபத்தில் டெல்லி NCR பகுதியில் பதிவான பாலியல் குற்றங்கள் குறித்து நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா மற்றும் கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. August 4 கிரேட்டர் நொய்டாவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஸ்லீப் பேருந்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தற்போது அமலில் உள்ள எரிபொருள் சில்லறை விலைகள் சர்வதேச சந்தையின் குறைந்தபட்ச விலையை காட்டிலும் குறைவாக இருப்பதாக லங்கா இந்தியன் ஆயில் கம்பெனி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கே ரகு தெரிவித்துள்ளார். இதனால் எரிபொருள் சில்லறை விலைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அந்நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் இருந்து கிடைக்கும் போட்டித்தன்மை வாய்ந்த விலையில் எரிபொருளை கொள்முதல் செய்து வருவதாக தெரிவித்த அவர் தற்போதைய சில்லறை விற்பனை விலை கொள்முதல் செலவையை முழுமையாக ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
3: சாலை பாதுகாப்பு, ஒழுக்கம், சேவையின் தரம் மற்றும் வாடிக்கையாளர் பராமரிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட 180 ஓட்டுநர்களை ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் கௌரவித்துள்ளது. ஆணையத்தின் 2026 வருடாந்த விருது வழங்கும் விழாவில் இந்த ஓட்டுநர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். விழாவில் அதிகாரிகள், மூலோபாய கூட்டாளிகள் மற்றும் பிரான்சைஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கௌரவிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் சாலை பாதுகாப்பு, பணியில் ஒழுக்கம், செயற்திறன் மற்றும் வாடிக்கையாளர் சேவையில் சிறப்பு திறன் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான அளவுகோல்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா பயன்படுத்தும் பிரிட்டனின் விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு சதி நடத்த முயற்சி நடந்ததாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அதில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரும் லண்டனைச் சேர்ந்த பிரிட்டன் நாட்டவர்கள் என பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் சதி தொடர்பான குற்றச்சாட்டை ஈரானிய தூதரகம் லண்டனில் உள்ள ஈரானிய தூதரகம் மறுத்துள்ளது. இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்புள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான தென்னாப்பிரிக்காவின் உத்தேச அணியில் ககிசோ ரபாடா இடம்பெற்றுள்ளார். இந்த தொடர் October 9 டர்பனில் தொடங்குகிறது. குளிர்கால பயிற்சியின் போது ஏற்பட்ட தொடை பின்தசை காயத்தில் இருந்து ரபாடா தற்போது குணமடைந்து வருகின்றார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அணிக்குள் பயிற்சி ஆட்டத்துக்கு பிறகு முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் பங்கேற்கும் நிலை குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் October 9 தொடங்கும் முதல் டெஸ்டில் ரபாடா களமிறங்குவாரா என்பது அந்த பயிற்சி ஆட்டத்துக்கு பிறகே உறுதி செய்யப்படும். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: நாலாவது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கடக். ஓகே, யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கூல் விடுற டைம் கடைசி இந்த ஹாஃப் அன் ஹவர் இருக்கிற, அதாவது ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து எப்படின்னா ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி பீரியடு, ஃபிசிக்ஸ் பீரியடு, அந்த பீரியடு இந்த பீரியடு காலங்காத்தாலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நம்மளை போட புழுஞ்சு எடுத்துருவாங்க. ஆனால் நாலு மணி என்ன தான் எனர்ஜியே இல்லைனா கூட நாலு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற அந்த தாட் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு உற்சாகத்தை அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் எட்டு மணிக்கு நான் வீட்டுக்கு கிளம்பினோம். அதனால் இந்த ஏழு மணின்றது, ஏழு டு எட்டுன்றது வந்து எப்படின்னா வந்து எனக்கு அப்படி தான் இருக்கும், ஐயோ வா போகுதுண்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏழு மணி ஃபஸ்ட்டில் இங்கே ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி டக்குன்னு எனர்ஜி வந்துடும். ஏன்னா எட்டு மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற தாட்டு. அட் த சேம் டைம் செகண்ட் தாட்டில் என்ன வரும் அப்படின்னா, ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்டில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கு மேடா, ஐயோ எங்கடா பாட்டை போட்டால் பாட்டே, ஏன்னா என்னடா என்னடா பண்ணுறீங்க, கரெக்டான டைமில் அண்ணன் பேசி முடிக்கும் போது பாட்டு வரணும், புரியுதா? டைமிங் இதுதான், டைமிங் இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. இது என்ன பாட்டு சொல்லுங்க, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், பாண்டி நாடு படம் பேர், தி மான் தான் இசை, விஷாலு நான் ஆமாம் வந்து வாட் வாட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் சோ மச் மனி ஃபார் யூ ஃபார் யுவர் எஜுகேஷன், பட் யூ ஹியர் யூ யூ கம் டு தி ஸ்கூல் அண்ட் யுர் டெல்லிங் லைக் கட்டிஃபையிங் திட்டிஃபையிங் அண்ட் ஆல், வாட் இஸ் திஸ் அப்படின்னு இங்கிலீஷ் டீச்சர் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் டீச்சருக்கே ஒரு அளவுக்கு தான் இங்கிலீஷ் வரும் அந்த டைமில். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் வேறு லெவல். முந்தானேத்தான் சனிக்கிழமை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷூட்டிங் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் ஒருத்தரோட வீட்டில். அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இருக்கான், தமிழ் தான் அவங்க ஃபேமிலி, பையன் இங்கே படிக்கிறான் அப்படிங்கிறதுனால என் பையன் டென்த் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் வந்து வாய் திறக்கிறான் ஹாரி பாட்டர் படத்தில், எல்லோரும் பேசுகிற மாதிரி பேசுகிறான் அவன். பையன் வந்து பிரிட்டிஷ் கரிக்குலமில் படிக்கிறான், எனக்கு பார்க்கும்போது செம்ம பெருமையாக இருந்தது, சூப்பரில் பாருங்க அந்த பையன் டென்த்து என்னமோ படிக்கிறான் ஆனால் இங்கிலீஷ் பட்டையை கிளப்புறான், தமிழில் பேசுனா தமிழும் சூப்பராக பேசுகிறான். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜையும் ரொம்ப தெளிவாக பேசுகிறவங்களும் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ஸ்கில் தான் இல்லை. ஓகே, Meanwhile, second song is this. இது என்ன பாட்டு சொல்லுங்க, பீட் வருமா இப்போ? ஸோ ஒரே படத்தில் ரெண்டு பாட்டு வரப்போகுது. யூஸ்வலாக வந்து அப்படி வரக்கூடாது. நம்மளோட என்ன என்ன நீங்கள் நம்ம வந்து நம்மளோட ரூல்ஸே அது தானே, ஒரே படத்தில் ரெண்டு பாட்டு பேக் பேக் வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, செகண்ட் சாங் ஐ திங்க் வி கேன் பிளே திஸ் ஒன்.
1: பாக்காதே பாக்காதே, ஐயோ பாக்காதே.
0: ஆனா ஸ்ரீவித்யா இஸ் கோட்டட் ஆக்ட்ரஸ் எல்லாம் எங்கன்னே தெரியல அவங்க. இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு சந்தோஷமா இருங்க. You're listening to 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: Back to back. உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே, உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
3: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
4: ஆமாங்க.
3: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
4: ஆமாங்க.
3: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
4: ஆமாங்க.
3: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: ஏன் பண்ண முடியாது?
2: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
7: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: கட்டி நின்ன சேலை எழகி அப்படி ஒரு லைன் வந்து ஒரு பாட்டில் வரும், சரியா? அந்த பாட்டு பேர் வந்து பத்தாங்கிற ஒரு படத்தில் வந்து செல்லமே மகளே அப்படி ஒரு பாட்டு. ஐயோ என்ன பாட்டு தெரியுமா எனக்கு? இப்போ நீங்கள் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஐ திங்க் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியா, க்ளோஸ் டு ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே. ஜென்ரலாக ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டால் அந்த பாட்டோட மியூசிக் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பாட்டுடைய ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கும். இந்த சரணம் பல்லவியை பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா கிடையாது, ஏன்னா அவ்வளோ மியூசிக்கல் நாலேஜ்லாம் இல்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன், இது நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பாட்டோட பாட்டு வந்து ஸ்லோவாக மியூசிக் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பாட்டோட ஃபஸ்ட் லைன், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 வரி பாடி முடிச்சு நடுவில் ஒரு மியூசிக், அது ஃபஸ்ட் இன்டர்லூடு. அதுக்கப்புறம் பாட்டோட மிட்லேருந்து ஐ திங்க் மிடில் பாட்டோட செகண்ட் ஆஃப் ஆர் மிட் பார்ட் தான் வந்து சரணம் ஒரு பல்லவின்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. அப்புறம் திருப்பி அது முடியும், ஒரு 5-10 லைன் முடியும். அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு மியூசிக் வந்து இன்டர்லூடு செகண்டு, அப்புறம் அடுத்து பாட்டோட எண்டில் முடியும். பாட்டு எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி முடியும், அப்புறம் பாட்டு பாடி முடிச்சுட்டு கொஞ்சம் மியூசிக்கோட முடியும். இப்படி தான் ஜென்ரல் பாட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டோட சைஸை சின்னது பண்ணணும்னு பண்ணாங்களா என்னன்னு தெரில, இன்டர்லூடெல்லாம் ஒரு இன்டர்லூட் ஆகிட்டாங்க. நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய பாடல்களில் வந்து நடுவில் 2 மியூசிக் வரும், இப்போ வந்து ஒரு மியூசிக் தான் வரும். மெஜாரிட்டி ஆஃப் த சாங்ஸ் நடுவில் ஒரு மியூசிக் ப்ளஸ் வந்து இப்போ பாட்டு ஆரம்பிக்கும் போது பட்டன் ஸ்டார். இது தப்புன்னு நான் சொல்ல வரல, இதுவும் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் ஒரு சில பாட்டு வந்து எப்படின்னா, சே என்னடா 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு, 2.5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும். ஏன்னா பாட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில் ஒரு சில நேரங்களில் வந்து எப்படின்னா அந்த படம் கொஞ்சம் பழைய காலத்து படம் மாதிரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த டைமில் எப்படி பாட்டெலாம் இருந்ததோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ பத்தா வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அட்லியோட ப்ரொடக்ஷன், பாலாஜி தரதி தரன் அவர் தான் டைரக்டர் சாய்பெங்கர் தான் மியூசிக். அதில் மகளைன்னு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருக்குது, இஃப் யூ ஹாவ் அ டாட்டர், மெயின்லி வந்து இப்போ என் வீட்டில் என் அக்கா பொண்ணு பிறக்கிறப்போ என் அக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் அந்த குழந்தை வளர்கிறத பார்க்குறத விட, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அவளோட இந்த 1 வயசு 2 வயசு அப்புறம் மெல்ல நடக்கிறது, அப்புறம் ஒரு சில வார்த்தை வந்து இந்த மழையில சரியாக பேச வராமல் இருக்கிறது, அப்புறமா அது லைட்டாக பேச கற்றுக்கிறது, அப்புறம் மெல்ல நடக்கிறது, அப்புறம் நம்ம சொல்கிறத கவுண்டராக திருப்பி போட்டு நம்மளே சிரிக்க வைக்கிறது, அப்புறம் அடம் பிடிக்கிறது, ஸ்கூலுக்கு போய் சேர்க்கறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்துட்டே வருவோம்ல. ஆமாம், இதே மாதிரி நீங்கள் வந்து டாக்டர்களை பெற்ற டேடிஸ் யாராவது இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த மகளை பாட்டு ஒரு பாட்டு அப்படி ஒரு பாட்டாக இருக்குது. நான் வந்து ஐம் நாட் கன் அ டாக் மோர், இப்போ டைரெக்டாக அந்த பாட்டை நான் போட்டுறேன். உங்கள் பொண்ணை ஊரில் இருக்காங்களோ இங்கே இருக்காங்களோ, பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணோ அதெல்லாம் மேட்ரே கிடையாது, உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னா இந்த பாட்டு உங்களுக்கு தான். அப்படியே கேளுங்க. ஓகே, நான் ஆர்ஜி பிராவோ, லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: பாத்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
4: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஈவினிங் கரக் என்னங்க கோல்ட் ரேட் என்ன என்ன லெவல்ல இருக்குன்னு தெரியல.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்.
0: ஓகே, ஸோ கோல்ட் ரேட் வந்து எவ்வளோப்பா 497 தரம் மறுபடியும் இறங்கிருச்சுங்க. 497 தரம்ஸ் 25 ஃபில்ஸ் சாயங்காலம் ரேட்டு. ஓகே, 24 இது 22 கேரட் 22 கேரட் வந்து 460 தரம்ஸ் 50 ஃபில்ஸ் 460 தரம்ஸ் 50 ஃபில்ஸ். இன்றைக்கி வந்து நான் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி வந்து 400 தரம்ஸ்க்கு கூட போகும் 22 கேரட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த இயர் ரெண்டுக்குள்ளே நல்லா கோல்டு ரேட்டு இறங்க இறங்க அப்படியே அந்த பக்கம் வந்து பெட்ரோல் ரேட் கொஞ்சம் ஏறுது. ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இருக்கலாம், பட் ஓகே. எனவேஸ் யூஏஇ இந்தியன் ஐ மீன் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு தினம்க்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 25.99 ரூபாய் 25 ரூபீஸ் 99 பைசே. ஐசே இலங்கை ரூபாயோட மதிப்பு எவ்வளோப்பா 89 ரூபாய் 60 காசு. சரி ஓகே தம்பி, இங்கேருந்து கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி வேறு ஒரு மேட்டர் உங்ககிட்ட சொல்கிறேன். அது என்னப்பா, எங்கே எடுத்து வைங்க, எங்கே எடுத்து வைக்கிறதெல்லாம் எங்கெங்கேயோ போயிடுது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம், என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் சொல்லணும் மிஸ் பண்ணாமல் அப்படிங்கிறது, அது எங்காவது வந்து மாறிட்டு வேற எங்காவது கை மாறி போயிடும். சரி, இந்த வாரம் வந்து அன்பில் அவன் படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள்கிட்ட சொன்னேன் படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் ராட் டிவி. அக்டோபர் 2 படம் ரிலீஸ் ஆகுது ஓகேவா. அண்ட் அது போக இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச இந்த ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. சரியா, எங்கே இருக்காங்கன்னா அவங்களும் வந்து பர்ஷாவில் இருக்காங்க ஓகேவா. அவங்க வந்து டிஐபியில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, சிலிக்கன் ஓசிஸ்லேயும் ஒரு மெயின் பிரான்ச் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் பேக் பெயின், ஸ்டிஃப்னஸ்ஸு, போஸ்ட் ப்ரெக்னென்சி ரெக்கவரி. யாராவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி ரெக்கவரி அவங்களுக்கு தேவைப்படும். இமீடியட்லி பண்ணணும் அது, அது வந்து ரொம்ப 3 மாதம் 4 மாதம் கழிச்சு கொஞ்சம் இமீடியட்லி பண்ணுற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் தூங்குறதில் ஏதாவது பிரச்சனை, சயாட்டிக்கா பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அங்கே போங்க. யா, ஸோ அர்ஜான்லேயும் இப்போ வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிரான்ச்சை. 0588204172 இஸ் த நம்பர். தமிழ் எஃப்எம்ல ஆடு கேட்டோம், அதனால தான் வந்தேன் டாக்டர் அப்படின்னு வந்து சூப்பர். பக்கத்தில் வாங்க, கண்ணை கொடுங்க, கையை கொடுங்க ஃபஸ்ட்டு, கங்கராஜுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பிரச்சனையும் உங்களுக்கு அதை அழகாக தீத்து வைப்பாங்க டாக்டரே. நாங்கள் இந்த கிளம்புறேன் உங்களுக்காக நண்பன் படத்துலேருந்து ஹார்ட்லேயே பேட்டரி சவுந்து வை கேட்டு முடியுங்க. ஹாவ் அ நைஸ் டே, திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஷோ. பை பை.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.

0: மேலான அனுபவம்
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karamasan.

0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: விரிவான செய்திகள் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
2: தாய்மாமன் தங்க போதிடம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். 1.28 லட்சம் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க போதிடம் திட்டத்தை மதுரையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பிற அரசு மருத்துவமனைகளில் பிறந்த 25 குழந்தைகளுக்கு முதலமைச்சர் தங்க போதிடங்களை அணிவித்தார். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 6400 குழந்தைகளுக்கு இன்று தங்க போதிடங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிரசவ வார்டுக்கு சென்று அந்த மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை முதல்வர் அணிவித்தார். மேலும் அங்கு சிகிச்சை பெறும் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களை சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தினமும் 100 குழந்தைகள் வீதம் தங்க மோதிரங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிகழ்வை தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துக்கு முதலமைச்சர் விஜய் இன்று சென்றார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் 400 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ள தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது சிறப்பான சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அவரது வெற்றி தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புகழ்பெற்ற தடகள வீராங்கனை திருமதி பி.டி. உஷா அவர்கள் 1984 படைத்த தேசிய சாதனையை 42 ஆண்டுகளுக்கு பின்னர் வீராங்கனை வித்யா ராம்ராஜ் முறியடித்து தற்போது புதிய தேசிய சாதனையை படைத்திருப்பது மேலும் சிறப்புக்குரியதாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்யாமல் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குவதில் பயனில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தேவைகளை முதலில் கவனியுங்கள், முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்டு அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு தேவை பால், தங்க மோதிரம் கொடுக்கப் போகின்றீர்கள், தரமான பாலுக்கான தட்டுப்பாட்டை எப்பொழுது சரி செய்யப் போகின்றீர்கள், தங்கத்தை விட தரமான பால்தான் குழந்தைகளுக்கு இன்றைய தேவை என்று அவர் கூறியுள்ளார். சென்னை மக்களின் தேவை 30 லட்சம் லிட்டர், ஆனால் 14.5 லட்சம் லிட்டர் தான் ஆவின் விநியோகிக்கின்றது. ஆவின் பால் பூத்களுக்கு செல்வதற்கு முன்னாலேயே அவை விற்று தீர்ந்து விடுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அதிக விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டியிருக்கின்றது. தங்க மோதிரத்தை விட தங்களது தேவை இன்று பால்தான் என்று குழந்தைகள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திமுகவாக இருந்தாலும் சரி, தாவைக்காவாக இருந்தாலும் சரி, அங்கு இருப்பவர்கள் அதிமுகவினர்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர்கள் பெரும்பாலும் இங்கிருந்து சென்றவர்கள்தான். அதிமுகவை நம்பிதான் தாவைக்கா கட்சி நடத்த முடியும் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் என்றும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தை ஆள்வது அதிமுக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் கே பானுமதியை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் நீங்கள் தீய சக்தி கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்றது ஏன் என்று வினவினார். ஆட்சி என்பது கவர்ச்சிகரமான வார்த்தைகளில் நடத்துவது அல்ல, ஆட்சி என்பது செயல். தாவைக்குதான் தீய சக்தி, காலத்துக்கேற்ப நடிக்கக்கூடியவர் தாவைக்கா தலைவர் விஜய் என்றும் அவர் விமர்சித்தார்.
3: இந்திய செய்திகள்.
2: டெல்லி NCR பகுதியில் பேருந்தில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. சமீபத்தில் டெல்லி NCR பகுதியில் பதிவான பாலியல் குற்றங்கள் குறித்து நீதிபதிகள் JP பார்த்திவாலா மற்றும் கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. August 4 கிரேட்டர் நொய்டாவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஸ்லீப்பர் பேருந்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனா். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பூங்காக்கள், பேருந்துகள் மற்றும் சாலை உள்ளிட்ட பொது இடங்கள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக மாறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் டெல்லி காவல்துறையிடமும் உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரியுள்ளது. பொது பாதுகாப்பை உறுதி செய்வதில் சட்ட அமலாக்கம் மற்றும் பொது நிர்வாக அதிகாரிகளின் தரப்பில் உள்ள முறையான தோல்வியை இச்சம்பவங்கள் அப்பட்டமாக உணர்த்துகின்றன என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடவடிக்கை இல்லாத கவலை மட்டும் போதாது, இந்த சம்பவங்களுக்கு காவல்துறையின் பொறுப்பு கூறல்தான் தேவை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மூன்றாவது மொழி கட்டாயம் என்பதில் இருந்து ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கும் விலக்கு அளிக்கும்படி CBSE கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிதாக மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்தியதால் பாடப்புத்தகம் இல்லாதது உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய மாநில மொழி, ஆங்கிலம் மற்றும் ஏதாவது ஓர் இந்திய மொழி ஆகிய மூன்று மொழிகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகின்றது.
3: இலங்கை செய்திகள்.
2: வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு செல்பவர்களின் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலையை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது ஆபத்தானதாக மாறாமல் ஒரு சிறந்த வாழ்வாதார வாய்ப்பாக அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர், ஒருவர் வெளிநாடு செல்வதற்கு தயாராகும் காலம் முதல் பணியை முடித்து மீண்டும் தாய்நாடு திரும்புவது வரை அனைத்து கட்டங்களிலும் முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து பணிக்கு சென்று உயிரிழக்கும் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நட்டு ஈட்டு தொகை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பிரத்யேக பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமும் புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கும் பணிகளும் தற்போது துரிதமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டின் தேர்தலில் வாக்களிப்பதற்கு பொருத்தமான புதிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். துபாயில் தொடங்கப்பட உள்ள புதிய பயணிகள் ரயில் சேவைக்கான டிக்கெட் முன்பதிவை எதிகாத் ரயில் மீண்டும் தொடங்கியுள்ளது. துபாய் அபுதாபி இடையிலான ரயில் சேவையை தொடங்க இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் டிக்கெட்டுகள் மீண்டும் விற்பனைக்கு வந்துள்ளன. செப்டம்பர் 22 டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டு பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது எதிகாத் ரயிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். துபாய் அபுதாபி பயணிகள் ரயில் சேவை செப்டம்பர் 30 தொடங்குகின்றது. ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட்டில் உள்ள அல் அலாயிஸ் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் அபுதாபியில் உள்ள முகமது பின் ஜாயத் நகரை சென்றடையும். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் தேசிய பயணிகள் ரயில் சேவையின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்திற்கு முன்னதாக எதிகாத் ரயிலில் அபுதாபியில் இருந்து துபாய் வரை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் துபாய் அபுதாபி இடையிலான எத்திஹாத் ரயில் பயணத்துக்கான தனது டிக்கெட்டை ஸ்னாப்சாட் மூலம் பகிர்ந்துள்ளார். எதிர்வரும் 30 முதல் எத்திஹாத் ரயிலில் துபாயில் இருந்து அபுதாபிக்கிடையில் 1 மணி நேரம் 2 நிமிடங்களில் பயணிக்க முடியும். இதற்காக ஸ்டாண்டர்டில் 39 செலும், பிரீமியமில் 109 செலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். நிதி குற்றங்களுக்கு எதிரான தேசிய இடர் மதிப்பீட்டின் 3வது சுற்றை ஐக்கிய அரபு அமீரகம் தொடங்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பணமோசடி தடுப்பு, பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தலை தடுத்தல் மற்றும் ஆயுத பரவலுக்கு நிதியளித்தலை தடுப்பதற்கான தேசிய குழுவின் பொதுச் செயலகம் தேசிய இடர் மதிப்பீட்டின் 3வது சுற்றை இன்று தொடங்கியுள்ளது. அபுதாபியில் நடைபெற்று வரும் 15வது ஐக்கிய நாடுகள் குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவியல் நீதிக்கான காங்கிரசின் 3வது நாளில் இந்த மதிப்பீட்டு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. மோசடி, பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் மற்றும் பேரழிவு ஆயுதங்களின் பரவலுக்கு நிதியளித்தல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய அபாயங்களை மதிப்பிடுவதே இந்த தேசிய இடர் மதிப்பீட்டின் முக்கிய நோக்கமாகும். அமெரிக்காவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ராஜதந்திர வழிமுறைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு தொடர்ந்தும் திறந்த நிலையில் இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக எந்தவொரு ஆக்கிரமிப்பு அல்லது தாக்குதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு எதிராக நாடு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்துக்காக நியூயார்க் சென்றுள்ள ஈரான் பிரதிநிதிகள் குழுவுக்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த திட்டமும் இல்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா பயன்படுத்தும் பிரிட்டனின் விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு சதி நடத்த முயற்சி நடந்ததாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அதில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரும் லண்டனைச் சேர்ந்த பிரிட்டன் நாட்டவர்கள் என பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் சதி தொடர்பான குற்றச்சாட்டை ஈரானிய தூதரகம் லண்டனில் உள்ள ஈரானிய தூதரகம் மறுத்துள்ளது. இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான காலிறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பே மழை மற்றும் ஈரமான மைதானம் காரணமாக போட்டி கைவிடப்பட்டது. நாளைய சுழற்சி இடம்பெறுவதற்கு 16 நிமிடங்களுக்கு முன்பே போட்டி கைவிடப்பட்டதால் எந்த பந்தும் வீசப்படவில்லை. போட்டித் தொடரின் விதிகளின்படி ICC T20 தரவரிசையில் முன்னிலையில் இருந்த இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா அடுத்ததாக இலங்கை நேபாளம் இடையிலான காலிறுதியில் வெற்றி பெறும் அணியை அரையிறுதியில் எதிர்கொள்ள உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையிலான முதல் காலிறுதி போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. போட்டியின் விதிமுறைகளின்படி ICC T20 தரவரிசையில் ஹாங்காங்கை விட உயர்ந்த நிலையில் இருந்த பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதியில் பங்களாதேஷ் மற்றும் மலேசிய அணிகளுக்கிடையிலான காலிறுதியில் வெற்றி பெறும் அணியை பாகிஸ்தான் எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட வாய்ஸை நானே வந்து ரேடியோவில் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கோல்டு வந்ததுலேருந்து த்ரோட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக என்னோடய வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு எங்கே பிரியா எங்கே அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலி கொஞ்சம் நல்லாவே பெட்டர் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் இஸ் பேக் டு என்னோட குரல். அண்ட் எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? நிம்மதியாக இருந்தீங்களா? எஸ், எங்களுக்கும் நல்லபடியாக போச்சு. எங்களுக்கும்னா நானும் கிறிஸ்டியும் தான் அந்த சாட்டர்டே சண்டேலாம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதான் எங்களுக்கும் அப்படின்னு சேர்ந்து வந்துருச்சு. அப்புறம் கர்நாடிக் மியூசிக் ஈவெண்ட் போனோம். அப்புறம் வீட்டிலேயே வந்து நிறைய படங்கள் தேடி கண்டுபிடிச்சி அண்டர் ரேட்டட் மூவிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தேடி தேடி தேடி பார்த்தோம். அப்புறம் ஹிந்தி மூவிஸ் பார்த்தோம். அப்படியே வந்து போச்சு. அண்ட் உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன என்ன நடக்குது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சீரியஸ்லி, எப்படா இந்த வெயில் போதும் போதுன்ற அளவுக்கு பயங்கரம் அடிச்சிட்டு இருக்குல்ல. ஆக்சுவலாக சில பேர் கேட்டால் கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்றாங்க. பட் இந்த பரவாயில்லையே என்னால் தாங்க முடியல. ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வர முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரம் ஹாட்டாக இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இலையுதிர் காலம் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கூட வந்து காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு அலைன்லலாம் வந்து 18.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து பதிவாகிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அமீரகத்தில் வந்து 26 டிகிரி செல்சியஸ் வரை வந்து இருக்கும். அதாவது 39 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணிக்கவும் 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எனிவேஸ், குறைஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது தானே. அட்லீஸ்ட் இந்த வெயில் ரொம்ப இல்லாமல் இருந்தாலே போதுமானது. அண்ட் எஸ், நீங்களும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சம்மரை நினச்சி போயிட்டுருக்கு. அப்புறம் எல்லாம் நன்மைக்கே. அண்ட் எஸ், இப்போது
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஒரு முக்கியமான படத்துக்கு, ரொம்ப நாளாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படத்துக்கு வந்து மூவி டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்ன படமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு வைங்க. நான் வந்து க்வெஸ்சன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஆன்சரை கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கப்பல் பாசஸ் உங்களை தேடி வரும். நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, பேக் டு பேக். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
6: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் எல்லாம் வந்து கப்பல் பாசஸ் வின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எந்த படத்துக்கு அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். எஸ் ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் சிக்மா. எஸ் சிக்மா படத்துடைய டிரெக்டர் ஜேசன் சஞ்சய் இல்லையா? ஸோ அவரோட இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் மேலே வந்து வருது. எப்படி அப்ரிங்கிங் வந்து எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ மெச்சூர்டாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதலை வந்து அவருக்கு இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணும், யார் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து என்னோடய பர்சனலான ஒரு கருத்து. அண்ட் அவரோட படம் வந்து எப்படி இருக்கும், பயங்கர ஆசை இருக்குது ட்ரெய்லர்ஸ் வந்து பார்க்கும்போது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. எஸ் இந்த படத்தின பற்றின ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான் கேட்க போகிறேன். இந்த படத்தில் நடித்த மூணு பேரோட பேர் மட்டும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் கூகுள் பண்ணாலே வந்துடும் இல்லையா. எனி த்ரீ மெம்பர்ஸ், த்ரீ ஆக்டர்ஸ், ஓகே. ஸோ உங்களோட பேர் என்ன அப்படின்றத 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். நம்பர் மறுபடியும் சொல்லணுமா? ஓகே, 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. ஸோ October 2nd சிக்மா மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ உடனே சட்டப்புட்டுன்னு ஆன்சர் அனுப்புங்க, கப்பல் பாசஸை வின் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து சிக்மா படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: பல்லாயிரக்கணக்கான
1: அமீரக நிறுவனங்கள் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
7: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நம்ம ஷோல எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்மள வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கல்ல, அந்த நபர் ஆர் நபர்களை பத்தி பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. அவங்ககிட்ட இருந்து நம்மளை எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எனக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லைல்ல. ஸோ இன்னைக்கு அதை பத்தி ஓப்பனாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சில நேரங்களில் நம்மளே வாண்டடாக கோட்டு மாதிரி போய் அப்படின்னு நம்ம தலையை காமிப்போம், வெட்டுங்க நல்லா வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க யார் சொன்னாலும் போய் நம்ம அதை வந்து லிசன் பண்ணவே மாட்டோம். பட் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ அடி வாங்கியிருப்போம், அவ்வளோ பேச்சு வாங்கியிருப்போம். அப்போ தான் வந்து ஓகே திருந்தணும் அப்படின்ற ஒரு தாட்டே வரும் இல்லையா? ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் அந்த பர்சன் கிட்ட தான் நீங்கள் கால் பண்ணி வந்து ஷேர் பண்ணுவீங்க, வைப்பீங்க. பட் எனக்காவது அவங்க கால் பண்ணும்போது, அவங்களுக்கு மன சரியில்லை அப்படின்ற போது அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் அலட்சியமாக எடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? அது அப்படியே ரிவர்ஸாகவும் நடந்திருக்கலாம். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டாக அவங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசக்கூடிய ஒரு பர்சனாக, என்ன சொன்னாலும் லிசனாக இருந்திருக்கலாம். அட் ஒன் பாயிண்ட் வந்து உங்களோட கால்ஸை கூட அவங்க அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்களை வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம், வேணும்ட்டு இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சில நேரங்களில் நம்மளோட அந்த கேர் இருக்குல்ல, அது லவ்னு கூட சொல்லலாம், அது வந்து வேல்யூ பண்ணாத ஒரு இடத்துல நம்ம எத்தனை நாள் இருந்திருக்கோமா அப்படின்றது லேட்டர் ஆன் அது வந்து புரிய வரும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெயின்ஃபுல்லாக வந்திருக்கும். சொல்லப்போனால் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெயினை விட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரிஞ்சு போகிற ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லை? ஸோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சில சண்டை வந்து சண்டை போட்டு அந்த ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தியாகி பிரிஞ்சிருப்பாங்க. சில பேர் பேசாமே செட்டாலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பட்டுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கூட வந்து அப்படியே வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மளோட ப்ரெசன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபிஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின் இருக்கும் இல்லையா? அது எந்தெந்த விதத்தில் இருக்குது, ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டோரிஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களை டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
4: ஏன் பண்ண முடியாது?
2: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ் தான்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் நம்ம ஷோல சிக்மா மூவிக்கான கான்டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க சிக்மா படத்தோட டிக்கெட்ஸ் வந்து வின் பண்ணும் அப்படின்னா நான் கேட்ட க்வெஸ்டனுக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஜஸ்ட் நான் உன்ன ரேடியோ டியூன் பண்ணேன், என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன். சிக்மா படத்துல நடிச்ச மூணு ஆக்டர்ஸோட நேம் என்ன அப்படின்றத எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா போதும். ஓகே, ஸோ 050-252-8940, ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், உங்களோட பேர், அப்புறம் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத. ஜெய்சன் சஞ்சய் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து சிக்மா வந்து இருக்குது. ஸோ அவருக்காகவே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அனந்தரம் அனுப்பிச்சிருங்க. இந்த படத்தை, சிக்மா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் சாய்ஸ் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். சுகி வந்து சாங் கேட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ ஒரு நல்ல பாட்டு கேட்டிருக்காங்க. உங்கள் கேட்ட பாட்டு மனசை தொட்ட மெட்டுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சேம் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில சாக்ரிஃபைசஸ் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், சில சாக்ரிஃபைசஸ் வந்து நம்ம இவ்வளோ பண்ணவும் இல்லை பட் ரிட்டன் நம்மளை கொஞ்சம் கூட கேரே பண்ண மாட்டுறாங்களே, கேர் கூட பண்ணலனாலும் பரவாயில்ல பட் நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரியான தாட் எனக்காவது உங்களுக்குள்ளே வந்திருக்கா? சில நேரத்தில் நீங்கள் ஓவர் கிவ்வராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ சில நேரங்களில் நம்மளை பலார் பலார்னு அறையிற மாதிரி இருக்கும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது சிச்சுவேஷனில் புரிய வச்சுருக்கோம்ல. அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு நம்ம பக்கத்துலேயே கூட உட்காந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். அவங்களும் மேபி ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் என் பக்கத்தில் ஆர்ஜே பிராவோ இருக்கார், அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா ஒரு பாயிண்ட்ல நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீன் பார்த்தேன், அது எந்த மூவின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கருப்பு படத்தில் வந்து ஒரு பொண்ணோட ஜுவல்ல கடத்திக்கு போவாங்கல்ல, அந்த பொண்ணு மலையாளி ஆக்டர், அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களோட சீன் தான் ஒன்று. ஒரு ஒரு பாட்டி வந்து வயசான பாட்டி வருவாங்க, அந்த பொண்ணு வந்து அந்த சேரில் ஒன்று உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டி வந்ததுமே இந்த பொண்ணு வந்து எந்திரிச்சிருவாங்க, ஓகே வயசானவங்க வந்துட்டாங்களே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். முத நாள் கொடுத்தாங்க, ரெண்டாவது நாள் கொடுத்தாங்க, மூணாவது நாள் கொடுத்தாங்க, ஃபோர்த் டே வந்து அந்த பாட்டி வந்து எந்திரி அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்போதான் வந்து தெரியும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். அந்த சேர் மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் தேவை இருக்கும் பட் மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் நமக்கு அது பழகி போயிடும். அப்போ தான் ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கெட்டவங்க பாரு, ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் பண்ண மாட்டேறோம் ஹெட்வைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இது நடந்திருக்கும். அப்போது நம்மளை ஒரு பாயிண்ட்டில் நம்மளை மாற்றிக்கல அப்படின்னா இந்த நல்லவன் ஒரு நல்லவன் அப்படின்ற பட்டம் கிடச்சி அதை வச்சு நம்ம ஆஸ்கர் அவார்டை வாங்க போகிறோம், நமக்கே தெரியல யாருக்கு நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். நம்மளோட மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் இல்லை. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி மாறிட்டாங்க, நான் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், யாரோட சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை நான் வாழ்கிறேன், யாருக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு நம்மளே வாண்டடாக போய் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நம்மளோட பீஸை நம்மளே வந்து கெடுத்துட்ருக்கோம். ஹெல்ப் பண்ணுறது நல்லது தான் சொல்லுவாங்கல்ல, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு. அது வந்து தானம் தர்மம் அப்படின்றத தாண்டி நம்மளோட மென்டல் பீஸும் ஒன்று முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, நம்ம அதை பற்றியும் திங்க் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
2: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC release by Altavasool powered by அன்னதங்கம் Golden Diamonds Karama Center Dubai.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds.
9: Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் ட்ரியா. எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனுக்காக அவைலபிளாக இருக்கிற பர்சனாக நீங்கள் அப்போது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தான். ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ஓடி போகிற பழக்கம் உங்களுக்கு வந்து இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஏ ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னா உடனே என்ன வேலை இருந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு யா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டீ போகலாமா, பீச் போகலாமா, அங்கே போகலாமா, எங்கே போகலாமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே அதே மாதிரியான சிச்சுவேஷன், நெக்ஸ்ட் டேவோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமோ அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி வெளில போகணும் ஒரு ஏதோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வந்து நிற்கிறது கிடையாது. பட் எல்லாம் எதிர்பார்த்து நீ பண்ணுறியான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு அதே அளவுக்கு என்ன பிடிக்கணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 கால் பண்ணுற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 கால் பண்ணி என்னன்னு விசாரிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் சாரி அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து முடிச்சிருவாங்க. பட் அந்த சாரி கேட்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு சில பேருக்கு தூக்கமே வந்திருக்காது, நைட்டு அதே வந்து போட்டு மைண்டில் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட ஷேர் பண்ணாலும் வந்து மனசு வந்து சரியே ஆகாது இல்லையா? நான் கொனேட் மாதிரி சொன்னேன்ல, இந்த லவ் ஃபெயிலியர் என்னங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் தாங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட அவைலபிலிட்டியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாலே சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கிளியராக இருப்பாங்க, அவங்க பவுண்ட்ரிஸில் வந்து கிளியராக இருப்பாங்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்னடா அவங்க இவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்களே, இப்படி இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும். எப்போவுமே வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுறவங்க வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்கவுங்களை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். அந்த வேல்யூ பண்ணுறது தானே ரொம்ப முக்கியம். அது வந்து லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதுதானே ரொம்ப முக்கியம். கால் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கால் பேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது அது தப்பு தான். என்ன ஆட்டிடியூடு இது அப்படின்னு நமக்கே ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி ஒரு பர்சனை வந்து நம்ம முதல் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். அவங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, பண்ணலை, அவங்கள பிடிக்கும் பிடிக்கல, பட் நம்மளை மதித்து கால் பண்ணுறாங்களா, நம்ம மதித்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அது யாராக இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் தானே. சில நேரங்களில் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து அவங்கள அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க ஸ்டில் அவங்க மேலே கோமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண விஷயத்தை ரிக்ரெட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Basha Bhai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம வேல்யூவை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஒவ்வொரு தரையும் அப்படின்னு உங்களுக்கு எனக்காவது தோணியிருக்கா? நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாத ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிடும் இல்லை, சே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் இது வந்து நிறைய நடக்கிறது உண்டு. மெசேஜஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அக்கறையாக வந்து கேட்குறதா இருக்கட்டும், விசாரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இருக்குது. நான் உனக்காக வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், எப்போ உன் கூட வந்து இருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்லியும் காமிக்க முடியாது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப பண்ணதுக்கான ஒரு ரீசன் இல்லாமல் வந்து போயிடும். ஸோ ஒரு பாயிண்ட்டில் சில பேர் வந்து சொல்லியும் காமிச்சிருவாங்க, நான் உனக்காக வந்து நின்னேன்ல, பட் எனக்காக வந்து நான் இருக்கேன்னு கூட நீ சொல்ல மாட்டேற, இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, முதராத்திரி மூவியில் சொல்கிற மாதிரி, நான் இருக்கேன்னு எனக்காக வந்து நீ சொல்கிறியா, அது கூட நீ சொல்ல மாட்டேற அப்படின்னு. ஸோ நம்ம வேல்யூவை ரெகனைஸ் பண்ணுற, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும்போது அது ஒரு மாதிரி கடுப்பாகும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், வீட்டில் இப்போ டெய்லி வந்து அம்மா வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொட்டீனாக இருக்கும். அதுவே ஒரு நாள் அவங்க வந்து சமைக்கலனா, அம்மா இல்லைன்னா இந்தந்த வேலைலாம் வந்து நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டம் வந்து புரியும். அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து இவன் இருக்கால அவள் பார்த்துப்பான், இவன் இருக்கால அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா போர்டனுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஒரு நாள் நம்மளோட பர்சனல் வேலையாவோ இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சி வேலையாவோ நம்ம எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி உரிமையை வந்து நம்மளோட அந்த தெரிஞ்சவங்க நமக்கு ரொம்ப கூட இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசப்பியர் ஆகுறது அப்படின்றது வேணும்ட்டே வந்து ஆகணும்னு கிடையாது, பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை மிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட வேல்யூவே அவங்களுக்கு புரிய வரும், ஆரல்ஸ் அப்படியே ரிவர்ஸில் அவங்களோட வேல்யூ நமக்கு புரிய வரும். அந்த தப்பை நம்மளே கூட வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ சில நேரங்களில் நமக்கான ஒரு டைம் இருக்கும், அது வந்து யாருக்கும் வந்து அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா உண்மையாகவே பாசம் வச்சுருக்க சில பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து இக்னோர் பண்ணியிருப்போம், இல்லை உன்னை விட எனக்கு அவன் தான் முக்கியம், உன்னை விட எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் வந்து மாறும். அப்புறம் தான் புரிய வரும், சே உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ நீ வந்து கர்ஸ் பண்ணிட்டே நினைக்கிறேன், சாபு விட்ட நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு அது நடக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து யோசிச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு பெயின் வந்து இருக்கும். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிந்தா ராஜா.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
5: நேரம் இப்பொழுது 10:00.

இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரிவெஞ்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லையா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுத்த உடனேமே பார்த்தியா அன்னைக்கு நான் பண்ணேன்ல அதுக்காக தான் ரிவெஞ்ச் எடுக்கிறான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு ஃப்ரெண்ட் உங்களை வந்து தொடர்ந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்ற போது எவ்ரி டைம் பேசும்போதும் இந்த சர்காஸ்டிக்காக வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட பர்சனல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதும் இல்லை கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து காமிச்சிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பேசுகிறாங்கன்னா இட்ஸ் ஓகே, அகெயின் அகெயின் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணும். அப்போது லெஸ் கால்ஸ், இந்த கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணுறது, அப்புறம் அடுத்தவங்க விஷயத்தில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகுறது, இதெல்லாம் வந்து தானாகவே போயிட்டு நம்ம ஒரு இதில் வந்து மாற்ற மாதிரி. ஸோ நம்ம பீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சக்ஸஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் அப் சொல்லுவாங்கல்ல, வீடு கட்டினா அமைதியாக இருக்கணும், கார் வாங்கினா அமைதியாக இருக்கணும், அது பண்ணால் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது சில நேரங்களில் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்றத கிடையாது. ஸோ என் லைஃப்பில் வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு பாயிண்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஹாப்பியாக வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்க கண்ணுலேயே வந்து சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஆஹா, நம்ம கொஞ்சம் ஓவர் ஷேர் பண்ணுறோமோ போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து தோணுச்சு. ஸோ அண்ட் தென் ஓகே. ஸோ என்னோடய ஃப்ரெண்டே வந்து யாராவது யார்கிட்ட சொல்லும்போது ஏ அதெல்லாம் சொல்லாத, ஏ இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்டன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம வந்து உரிமையாக வந்து நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ அதனால் அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் யார்கிட்டையுமே இந்த ஓவர் ஷேரிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து எங்களை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து கிடையாது, ஜஸ்ட் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 கோடி!
3: What a wow!
4: இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?
1: கான்டெஸ்ட்ல கலந்துக்க போறோம். எஸ், சந்தீப் கிஷன், ஃபாரியா அப்துல்லா, ராஜசுந்தரம் மற்றும் பலர் நடிப்பில், தமன் இசையில், ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
5: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: We'll be back after a short commercial break.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நேற்று நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க, க்ளோத்ஸ் எல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருந்தாங்க, வாஷ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாம். அப்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் சொன்னேன், பரவாயில்லையே உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்போ பட்டுனா ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்தான். என்ன சொன்னான் அப்படின்னா, அது வந்து ஹெல்பிங் கிடையாது, ஷேரிங் அப்படின்னு வந்து சொன்னான். ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ நிறைய பேரோட வீட்டில் வந்து அப்படி தான் இல்லை, ஹெல்ப் வேறு ஷேர் பண்ணுறது வேறு. ஸோ இது வந்து என்னோடய வேலை கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணணும். முக்கியமாக ஒரு பார்ட்னருக்குள்ளே ரொம்ப ரொம்ப அது ஒரு நல்ல விஷயமா, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக நான் பார்க்குறேன் டச் வுட். ஸோ அப்படி தான் இருக்கும் இல்லையா, நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து வேல்யூ பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அது நீ மட்டும்தான் பண்ணும், நான் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு ஆண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லாருமே அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டான ஆண்களுமே வந்து இருக்கிறாங்க தான். ஸோ இந்த எப்படி சில மூவிஸில் காமிக்கிற மாதிரி சாரியை சாரி கட்டினதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து தலைக்கு சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற ஆண்களுமே எவ்வளவோ பேர் வந்து இருக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய சல்யூட். அண்ட் முக்கியமாக ஃப்ரீடமாக வெளியில் உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, உன்னோட லைஃப் நீ வாழு அப்படின்னு சொல்ற ஆண்களுமே வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்து நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு ஏக்கமாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு வந்து அமையலையே அப்படின்னு. இட்ஸ் ஓகே, எல்லாமே ஒரு நாள் வந்து மாறும், நீங்களும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. லவ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். பட் ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் வந்து ரொம்ப நேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சில நேரங்களில் கொஞ்சம் லவ் பண்ண மறந்துடுறோம்ல, ஹெல்ப் பண்ணுங்கள். பட் ரொம்ப டேமேஜ் பண்ணிக்காத அளவுக்கு நம்மளை வந்து பார்த்துக்கணும். அப்படியே நிறைய செல்ஃப் டேமேஜ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, ஒரு விஷயத்த அவங்க ஓப்பனப் பண்ணாமே இருந்திருந்தால் பரவாயில்ல, பிரச்சனையே வந்திருக்காது. பட் நம்மளே வாண்டடாக போய் அந்த கோட்டு மாதிரி தள்ளையை கொடுத்து நிறைய வாங்கி கட்டியிருப்போம். மன்னிக்கலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப என்னை வந்து நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நான் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து தேவை இல்லையா. எல்லாருக்குமே 24/7 வந்து அவைலபிளாக இருக்காதிங்க. அதுக்காக பிஸியாகவே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது, ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஓவர் ஸ்பெண்டிங் வந்து எப்போவுமே டேஞ்சர் தான், அது மணியாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும். அண்ட் இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் நேரம் நிறைய நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், நீங்களும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களோட மெசேஜஸ்லாம் நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக ஷோவில் வந்து படிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணுச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா ஒஃபிஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் எஸ் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டின்னர்லாம் முடிச்சிட்டிங்கன்னா குட், வீட்டுக்கெலாம் வந்து கால் பண்ணி பேசிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குங்க. எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கே சந்திக்கலாம், ஓகேவா? அண்ட் நீங்களும் வந்து எதை பற்றி பேசினா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை, உங்களோட சஜஷன்ஸை வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக நான் அந்த உங்களுக்கு தேவையான கிரெடிட்டை வந்து நான் வந்து கொடுத்துருவேன். அண்ட் இப்போது பை, எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர்.
3: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க ஓதிரம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். 1.28 லட்சம் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க ஓதிரம் திட்டத்தை மதுரையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பிற அரசு மருத்துவமனைகளில் பிறந்த 25 குழந்தைகளுக்கு முதலமைச்சர் தங்க ஓதிரங்களை அணிவித்தார். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 6400 குழந்தைகளுக்கு இன்று தங்க ஓதிரங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிரசவ வார்டுக்கு சென்று அந்த மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை முதல்வர் அணிவித்தார். மேலும் அங்கு சிகிச்சை பெறும் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களை சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தினமும் 100 குழந்தைகள் வீதம் தங்க மோதிரங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிகழ்வை தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துக்கு முதலமைச்சர் விஜய் இன்று சென்றார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ள தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது சிறப்பான சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.

0: அவரது வெற்றி தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புகழ்பெற்ற தடகள வீராங்கனை திருமதி பி டி உஷா அவர்கள் 1984 படைத்த தேசிய சாதனையை 42 பின்னர் வீராங்கனை வித்யா ராம்ராஜ் முறியடித்து தற்போது புதிய தேசிய சாதனையை படைத்திருப்பது மேலும் சிறப்புக்குரியதாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்யாமல் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குவதில் பயனில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தேவைகளை முதலில் கவனியுங்கள், முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்டு அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு தேவை பால், தங்க மோதிரம் கொடுக்கப் போகின்றீர்கள். தரமான பாலுக்கான தட்டுப்பாட்டை எப்பொழுது சரி செய்ய போகின்றீர்கள்? தங்கத்தை விட தரமான பால்தான் குழந்தைகளுக்கு இன்றைய தேவை என்று அவர் கூறியுள்ளார். சென்னை மக்களின் தேவை 30 லட்சம் லிட்டர், ஆனால் 14.5 லட்சம் லிட்டர் தான் ஆவின் விநியோகிக்கின்றது. ஆவின் பால் பூத்களுக்கு செல்வதற்கு முன்னாலேயே அவை விற்று தீர்ந்து விடுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அதிக விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டியிருக்கின்றது. தங்க மோதிரத்தை விட தங்களது தேவை இன்று பால்தான் என்று குழந்தைகள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திமுகவாக இருந்தாலும் சரி, தாவைக்காவாக இருந்தாலும் சரி, அங்கு இருப்பவர்கள் அதிமுகவினர்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர்கள் பெரும்பாலும் இங்கிருந்து சென்றவர்கள்தான். அதிமுகவை நம்பிதான் தாவைக்கா கட்சி நடத்த முடியும் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் என்றும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தை ஆள்வது அதிமுக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் கே பானுமதியை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் தீய சக்தி கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்றது ஏன் என்று வினவினார். ஆட்சி என்பது கவர்ச்சிகரமான வார்த்தைகளில் நடத்துவது அல்ல, ஆட்சி என்பது செயல். தாவைக்காதான் தீய சக்தி, காலத்துக்கேற்ப நடிக்கக்கூடியவர் தாவைக்கா தலைவர் விஜய் என்றும் அவர் விமர்சித்தார். டெல்லி NCR பகுதியில் பேருந்தில் 16 சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. சமீபத்தில் டெல்லி NCR பகுதியில் பதிவான பாலியல் குற்றங்கள் குறித்து நீதிபதிகள் JP பார்த்திவாலா மற்றும் கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. August 4 கிரேட்டர் நொய்டாவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஸ்லீப் பேருந்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பூங்காக்கள், பேருந்துகள் மற்றும் சாலை உள்ளிட்ட பொது இடங்கள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக மாறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் டெல்லி காவல்துறையிடமும் உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரியுள்ளது. பொது பாதுகாப்பை உறுதி செய்வதில் சட்ட அமலாக்கம் மற்றும் பொது நிர்வாக அதிகாரிகளின் தரப்பில் உள்ள முறையான தோல்வியை இச்சம்பவங்கள் அப்பட்டமாக உணர்த்துகின்றன என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடவடிக்கை இல்லாத கவலை மட்டும் போதாது, இந்த சம்பவங்களுக்கு காவல்துறையின் பொறுப்பு கூறல்தான் தேவை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 3வது மொழி கட்டாயம் என்பதில் இருந்து 6வகுப்பு மாணவர்களுக்கும் விலக்கு அளிக்கும்படி CBSE கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிதாக 3வது மொழியை அறிமுகப்படுத்தியதால் பாடப்புத்தகம் இல்லாதது உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய மாநில மொழி, ஆங்கிலம் மற்றும் ஏதாவது ஓர் இந்திய மொழி ஆகிய 3 மொழிகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு செல்பவர்களின் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலையை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பது ஆபத்தானதாக மாறாமல் ஒரு சிறந்த வாழ்வாதார வாய்ப்பாக அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர், ஒருவர் வெளிநாடு செல்வதற்கு தயாராகும் காலம் முதல் பணியை முடித்து மீண்டும் தாய்நாடு திரும்புவது வரை அனைத்து கட்டங்களிலும் முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து பணிக்கு சென்று உயிரிழக்கும் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நட்டு ஈட்டு தொகை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பிரத்யேக பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமும் புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கும் பணிகளும் தற்போது துரிதமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டின் தேர்தலில் வாக்களிப்பதற்கு பொருத்தமான புதிய பொறிமுறையொன்று உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். துபாயில் தொடங்கப்பட உள்ள புதிய பயணிகள் ரயில் சேவைக்கான டிக்கெட் முன்பதிவை எதிஹாத் ரயில் மீண்டும் தொடங்கியுள்ளது. துபாய் அபுதாபி இடையிலான ரயில் சேவையை தொடங்க இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் டிக்கெட்டுகள் மீண்டும் விற்பனைக்கு வந்துள்ளன. செப்டம்பர் 22 டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டு பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது எதிஹாத் ரயிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். துபாய் அபுதாபி பயணிகள் ரயில் சேவை செப்டம்பர் 30 தொடங்குகின்றது. ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட்டில் உள்ள அல் அலாயிஸ் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் அபுதாபியில் உள்ள முகமது பின் ஜாயத் நகரை சென்றடையும். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் தேசிய பயணிகள் ரயில் சேவையின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்திற்கு முன்னதாக எதிஹாத் ரயிலில் அபுதாபியில் இருந்து துபாய் வரை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் துபாய் அபுதாபி இடையிலான எதிஹாத் ரயில் பயணத்துக்கான தனது டிக்கெட்டை ஸ்னாப்சாட் மூலம் பகிர்ந்துள்ளார். எதிர்வரும் 30 முதல் எதிஹாத் ரயிலில் துபாயில் இருந்து அபுதாபிக்கிடையில் 1 மணி நேரம் 2 நிமிடங்களில் பயணிக்க முடியும். இதற்காக ஸ்டாண்டர்டில் 39 திரம் செலும், பிரீமியமில் 109 திரம் செலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். நிதி குற்றங்களுக்கு எதிரான தேசிய இடர் மதிப்பீட்டின் 3வது சுற்றை ஐக்கிய அரபு அமீரகம் தொடங்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பணமோசடி தடுப்பு, பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தலை தடுத்தல் மற்றும் ஆயுத பரவலுக்கு நிதியளித்தலை தடுப்பதற்கான தேசிய குழுவின் பொதுச் செயலகம் தேசிய இடர் மதிப்பீட்டின் 3வது சுற்றை இன்று தொடங்கியுள்ளது. அபுதாபியில் நடைபெற்று வரும் 15வது ஐக்கிய நாடுகள் குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவியல் நீதிக்கான காங்கிரசின் 3வது நாளில் இந்த மதிப்பீட்டு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. பணமோசடி, பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் மற்றும் பேரழிவு ஆயுதங்களின் பரவலுக்கு நிதியளித்தல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய அபாயங்களை மதிப்பிடுவதே இந்த தேசிய இடர் மதிப்பீட்டின் முக்கிய நோக்கமாகும். அமெரிக்காவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ராஜதந்திர வழிமுறைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு தொடர்ந்தும் திறந்த நிலையில் இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக எந்தவொரு ஆக்கிரமிப்பு அல்லது தாக்குதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கெதிராக நாடு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்துக்காக நியூயார்க் சென்றுள்ள ஈரான் பிரதிநிதிகள் குழுவுக்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த திட்டமும் இல்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா பயன்படுத்தும் பிரிட்டனின் விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு சதி நடத்த முயற்சி நடந்ததாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அதில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரும் லண்டனைச் சேர்ந்த பிரிட்டன் நாட்டவர்கள் என பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் சதி தொடர்பான குற்றச்சாட்டை ஈரானிய தூதரகம் லண்டனில் உள்ள ஈரானிய தூதரகம் மறுத்துள்ளது. இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்புள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான காலிறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பே மழை மற்றும் ஈரமான மைதானம் காரணமாக போட்டி கைவிடப்பட்டது. நாணய சுழற்சி இடம்பெறுவதற்கு 16 நிமிடங்களுக்கு முன்பே போட்டி கைவிடப்பட்டதால் எந்த பந்தும் வீசப்படவில்லை. போட்டித் தொடரின் விதிகளின்படி ICC T20 தரவரிசையில் முன்னிலையில் இருந்த இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா அடுத்ததாக இலங்கை நேபாளம் இடையிலான காலிறுதியில் வெற்றி பெறும் அணியை அரையிறுதியில் எதிர்கொள்ள உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான முதல் காலிறுதி போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. போட்டியின் விதிமுறைகளின்படி ICC T20 தரவரிசையில் ஹாங்காங்கை விட உயர்ந்த நிலையில் இருந்த பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதியில் பங்களாதேஷ் மற்றும் மலேசிய அணிகளுக்கு இடையிலான காலிறுதியில் வெற்றி பெறும் அணியை பாகிஸ்தான் எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: 89.4 you are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம். மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: hasn't.
1: Can't take this torture.
0: I'm feeling cold.

0: wanna pee.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ
0: த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
2: ஈவினிங் கர. போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Golden Diamonds.

0: தன்னடி தன்னார்டி ரபடி ரெண்டாபடி.
1: செழித்தையும் தமிழே ஒளியே.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கேதல.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: You are listening to 89.4.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்படும்.

0: கம்ஃபர்டபிள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.